நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை. சகவருடம் 1948, அஸ்வின மாதம் 5ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் FM ரெயின்போவின் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:49 நிமிடம் 47 நொடிகள். தொடர்வது மங்கள இசை

0: இனி நாளொரு குரல். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒப்புரவு அறிதல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 215வது குரலுக்கான விளக்கம், ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஊரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
0: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: தாத்தா
3: சொல்றாங்கன்னு
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போவுக்கு.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
1: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
7: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967.

0: @gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: பிற்பகல் 3 மணிக்கு
3: கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
4: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
6: மனம் விரும்புதே,
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
5: மனம் விரும்புதே.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையையும், அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். மேலும் இன்றிரவு 8 மணிக்கு மனதின் குரல் நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி நமது எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெறவுள்ள மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமலை அழியும் நம் பூமி வழங்குபவர் சி. சுரேஷ் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். இதில் தொடக்கமாக ஜிப்மரில் நடைபெற்ற காசநோய்க்கான மேம்பட்ட மரபணு அடிப்படையிலான பரிசோதனைகள் குறித்த தேசிய மாநாடு, தொடர்ந்து யுபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் சுடலை முத்து தரும் தகவல்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. மெனிஞ்சிட்டிஸ் என்னும் மூளைக்காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.

காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ.

12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ்.

பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சீனு. 6:20 முதல் 7 மணி வரையிலும் இரவு 7:02 முதல் 7:15 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தொடக்கமாக நகர்ப்புறத்தில் நவீன முறையில் மாடு வளர்ப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து ஊட்டச்சத்துக்கான வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து முனைவர் ஆர் நீலாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்று, 9:15 முதல் 10 மணி வரையிலும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி என்று, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 முதல் 10 வரையிலும், 10:53 12 1 மணி மற்றும் இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 10:30 12:30 1:30 ஆகிய நேரங்களிலும், பிற்பகல் 3:30 முதல் மாலை 6:30 வரை மணிக்கு ஒருமுறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களை, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 11 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையையும், அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். மேலும் இரவு 8 மனதின் குரல் நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8 உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை. 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை. மேல் பட்டாம்பாக்கம் கே சண்முக சுந்தர் குழுவினரின் நாதஸ்வர இசை. பாதிரி இ கார்த்திகேயன் அவர்கள் தவல். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம். 10:22 கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் இதில் நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் எம் வெங்கட் அவர்கள் தவில் இசை இடம்பெறும். தாளம் மிஸ்ர சாபு. 2:55 வானிலை அறிக்கை. பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பி வசந்த்.

சுரேஷ்குமார் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு சுவரை தேடும் சித்திரங்கள் வானொலி நாடகம், எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி, அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். மணிக்கு கிராமிய தென்றல் புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற கருவி இசையின் நிறைவு பகுதி. சிறுவர் பூங்கா புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இதில் தொடக்கமாக கத்தரி சாகுபடி குறித்து கடலூர் மாவட்டம் பஞ்சோட்டி வட்டம் பண்ணைக்குச்சிப்பாளையம் உழவர் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:30 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி வாஸ்ரி அகில பாரதிய சங்கீத சபாவில் எஸ் சுப்ரதீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00-3:05, 11:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15-12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை என்று, மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10-10:53 மற்றும் 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவனது ஆசையே என்றார் புத்தர். மனிதனால் மட்டுமே அறவழியிலும் அறமற்ற வழியிலும் வாழத் தெரியும். அவன் தன் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை வளர்த்து கொள்கிறான். அதை நோக்கி பயணிக்கவும் செய்கிறான். தீதும் நன்றும் பிறர் தரா வாரா என்கிறது சங்கப்பாடல் ஒன்று. முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் என்னும் சொல்லாடலும் நம்மிடையே வழக்கில் உள்ளது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்களாக விளங்கினர். அவர்களது சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தன. ஆனால் கௌரவர்கள் பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கினர். எண்ணம் சொல் செயலில் தீயவர்களாக இருந்தனர். அதனால்தான் நல்லவர்களாக இருந்த பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற்றனர். நம் மனச்சான்று நல்லவையெல்லாம் அறம் என்பதையும் தீயவையெல்லாம் அறமற்றவை என்பதையும் பொதுவாக ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் வெவ்வேறு அறம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நம் வாழ்வை சிக்கல் இல்லாமல் கொண்டு செலுத்த நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அறமற்ற செயலையும் நம் மனச்சான்று அறமுள்ள செயலாகவே பார்க்கிறது. இதன் காரணமாகத்தான் சமூகத்தில் குற்றங்கள் பெருகி வருகின்றன. நான் என் வாழ்வில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, என் மனதறிந்தவரை அறவழியில்தான் செயலாற்றுகின்றேன், எனினும் துன்பப்படுகிறேன் என்று நம்மில் பலர் வருத்தப்படுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு தோன்றினால் இதுதான் நாம் நமது செயலை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சரியான தருணமாகும். மகாபாரதத்தில் தருமரும் பீஷ்மரும் கூட அறம் என நினைத்து சில அறமற்ற செயல்களை செய்திருக்கலாம். அரசர் செய்வது அறமற்ற செயலாக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு பணிந்து நடப்பது தனது அறம் என அவர்கள் எண்ணியிருக்கலாம். அறம் என்பதற்கு நம் அனைவரின் மனச்சான்றும் ஒரே வடிவத்தை கொடுப்பதுதான் சரி என்றே தோன்றுகிறது. நம் மனச்சான்று தவறான ஒன்றை சரியானது என்று ஒருபோதும் சொல்லாது.

0: மனித சமுதாயம் அறிந்தோ அறியாமலோ தவறிழத்தலை இயல்பாக கொண்டது. இதுதான் நடப்பு இயலும் கூட. இச்சூழலில் இத்தகைய அறக்கொள்கைகளோடு நாம் வாழ்வது சாத்தியமா என்ற கவலையும் தோன்றுகிறது. நமக்கு நடக்கும் நன்மைக்கு மட்டுமல்ல தீமைக்கும் நாமேதான் பொறுப்பானவராகிறோம். இதையேதான் வள்ளுவனும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னை சூடும் என்கிறார். இதன் மூலம் வள்ளுவன் யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் ஒருவர் தன் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் என்கிறார். எனவே நல்வழியில் இருந்து நாம் என்றும் விலகாமல் இருக்க நம் செயலை அவ்வப்போது சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இத்தெளிவினை பெற்றவர் யாரையும் வியக்கவோ இகழவோ மாட்டார். தீதும் நன்றும் பிறதரவாரா எனும் கலையின் பூங்குன்றனர் வரிகளையே எந்த நாளும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். மனச்சான்றே நமக்கு கிடைக்கும் நற்சான்றாகும். இதை உணர்ந்து நம் மனச்சான்றின் வழியில் என்றும் நம் வாழ்வை நகர்த்துவோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15, 7 நொடிகள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8, இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், சிவ சிதம்பரம் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இது FM ரெயின்போ புதுவை 102.8. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 10 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: என்னப்பா காலையிலே ரொம்ப மகிழ்ச்சியா வர?
1: ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பா.
0: என்னப்பா உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்?
1: ஒண்ணில, நீ சொன்ன மாதிரி ரெண்டு ஆடு வச்சிருந்தேன், அப்புறம் பத்து ஆடா ஆகும்னு சொன்ன, அதே போல பத்து ஆடு ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு ஆடு சந்தையில வித்துட்ட, பாக்கெட் நிறைய பணம் பா, பணம்.
0: அதான் உன் சந்தோஷத்துக்கு காரணமா?
1: ஆமா,
0: பாக்கெட் முழுக்க பணம்.
1: ஆமாப்பா,
0: ரெண்டு ஆடு வாங்கின, அது பத்து ஆடு ஆயிடுச்சு.
1: ஆமா,
0: அதுல ரெண்டு ஆடை வித்துட்ட. ஒரு பழமொழி சொல்லட்டுமா?
1: என்ன பழமொழி சொல்லு, சொல்லு.
0: வெள்ளாடு வளர்த்தால் ஆண்டியும் அரசனாகலாம். இது ஒரு பழமொழிப்பா.
1: இந்த பழமொழி என்ன அர்த்தம்?
0: ஆடு வளர்ப்பு அவ்வளவு லாபம் தரக்கூடியதான்.
1: ஓஹோ, இப்ப நான் சந்தோஷமாக அது மாதிரி.
0: ஆமாப்பா, ரெண்டு ஆடு வாங்கின.
1: ஆமா,
0: அது ரெண்டு குட்டி போட்டுச்சு.
1: ஆமா,
0: அந்த ரெண்டு குட்டி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ரெண்டு ரெண்டு குட்டி போடும்.
1: ஆமா,
0: அப்படி கனெக்ட் பண்ணோம்னா உன்ட்ட எட்டு ஆடு இருக்கு இல்லையா? அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 25 ஆடா மாறிடும்பா.
1: ஆடா சக்க, அப்படி போடு.
0: இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டே, நீ ஆடு வளர்ப்பு ரொம்ப லாபம் தரக்கூடியது.
1: ஆமாப்பா,
0: செலவும் ரொம்ப கம்மியான செலவு பண்ணலாம்.
1: கதமுத்த, என்னப்பா செலவு கம்மியாகும்னு சொல்ற? ஆனா தீவனம் வாங்க மாள மாட்டேங்குது.
0: எப்பா, நீ தீவனம் வாங்கி போட்டினா உனக்கு கட்டுப்படி ஆகாதுதான். நீ எப்படி எப்படி எல்லாம் சிக்கனமா நீ ஆடுகளை வளர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் கேளு. தீவன பயிர்களை நீனே சாகுபடி செய்யலாம். ஏற்கனவே ஒரு நாள் நான் உன்ட்ட சொல்லிருக்கேன். இப்ப தானிய வகை தீவன பயிர் அப்படின்னா தீவன மக்காச்சோளம், தீவன சோளம், அப்புறம் கம்பு நேப்பியர் புல்லு, இது மாதிரி நான் உன்ட்ட சொல்லிருக்கேன் இல்லையா?
1: ஆமா, ஏற்கனவே சொல்லிருக்க.
0: அதெல்லாம் பயிர் பண்ணும். நீ ஏற்கனவே பயிர் பண்ணிட்டு தானே
1: இருந்த? ஆமா, ஆடு பெருக பெருக ஒன்னும் பத்தலப்பா.
0: எப்பா பத்தலன்னா அதுக்கு நீ என்கிட்ட வழி கேட்டிருந்தீங்கன்னா சொல்லி இருந்திருப்பா.
1: சரி,
0: ஒண்ணு இல்லப்பா, இந்த தீவன பயிர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு தானிய வகை தீவன பயிர்.
1: சரி,
0: அதான் இப்ப நான் சொன்னேன். அடுத்து புல்லு வகை தீவன பயிர், அந்த கம்பு நேப்பியரை ஒட்டு புல்ல இதுல சேர்த்துக்க. அப்புறம் கினியா புல்லு இருக்குது, கொழுக்கட்டை புல்லு, ஊசி புல்லு, அப்புறம் வந்து நம்ம நாட்டு புல்லு இருக்குப்பா, நம்ம வரப்புல எல்லாம் வந்து அறுத்துட்டு வந்து ஆட்டுக்கு போடுவோமே, அதையும் போடலாம். அப்புறம் பயறு வகை தீவன

0: பயிர்கள்னு ஒன்று இருக்குப்பா. இப்போ வேலி மசாலு நீ ஏற்கனவே பார்த்துருக்குற,
1: ஆமாம்,
0: அது பயிர் பண்ணி நம்ம வேலி ஓரத்துலலாம் நட்டு வைக்கலாம்.
1: ஆமாம்,
0: முயல் மசாலு, அப்புறம் குதிரை மசாலு, அப்புறம் அவரை கொத்தவரை காராமணி நரிப்பயிர் கொல்லு, அப்புறம் சங்கு புஷ்பம் இலை,
1: ஆமாம்,
0: அப்புறம் இது மாதிரிலாம் கூட நம்ம போடலாம்ப்பா.
1: ஆமாம்,
0: இதெல்லாம் பயிர் வகை தீவன பயிர், ரொம்ப சத்து உள்ளது. அப்புறம் தீவன மரங்கள், சுபா புல்லு, அது சவுண்டல் சவுண்டல்னு சொல்லுவாங்களே நம்ம கிராமத்துல, அந்த சுபா புல்லையும் தீவன மரங்களா நம்ம பயிர் பண்ணி கொடுக்கலாம்.
1: சரி,
0: தேவைப்பட்டுச்சுன்னா அகத்திய நாமளும் சாப்பிடலாம், நம்ம ஆடு மட்டும் கொடுக்கலாம்.
1: ஆமா,
0: அதனால அகத்தி சாகுபடி பண்ணு.
1: சரி,
0: அப்புறம் சித்தகத்தி, கருவேலம், வெல்வேலம், வாகை, கல்யாண முருங்கை, கொடுக்கா புளி, உதிய மரம் இருக்குல்லப்பா அந்த இலைய கூட சாப்பிடும்.
1: ஆமா,
0: கிலுவ இலை கிடைச்சதுன்னா அதை கூட கொடுப்பா. இவ்வளவு தீவன மரங்கள் இருக்கு, இதெல்லாம் நீ கொடுக்கலாம். இது போக சாதாரண மரம் நம்ம கிராமங்கள்ல கிடைக்கிறது, அதுல எதெல்லாம் கொடுக்கலாம்னு நான் சொல்றேன்.
1: சரி,
0: நீ என்னென்ன கொடுக்குற ஏதாவது ஒண்ணு சொல்ல பாப்போம்.
1: கதமுத்த, புளிய இலை, பூமரசந்தாழ, இதெல்லாம் வெட்டி போடுவோம், அதனால சாப்பிடும்பா.
0: சரிப்பா, சரிப்பா, உனக்கு கிடைச்சத நீ வெட்டி போடுற. இதுல என்ன நீ கவனிக்க வேண்டிய விஷயம்னா, வெட்டிய இலைகளை சுமார் 6 மணியிலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வாட விட்டு அப்புறம் தான்ப்பா வெள்ளாடுகளுக்கு அளிக்கணும்.
1: ஓஹோ,
0: இது ரொம்ப முக்கியம்பா. இப்ப ஆடுகளுக்கு மர இலைகளை அளிக்கும் போது நாம என்ன கவனிக்கணும்னா, இந்த பயிர் வகை தீவனம் இருக்கு இல்லையா, அதையும் மர இலைகளையும் அப்படியே கலந்து கொடுத்தோம்னா அதையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இந்த மர இலைகளையும் அப்படியே ஈஸியா சாப்பிட்டுருப்போம் நம்ம ஆடு மாடு.
1: ஆமா, குழந்தைங்க அழுதா சாப்பாடு ஊட்டும் போது முட்டைய சாதத்துல பிசைஞ்சு ஊட்டுவோமா, அது போல குடுக்கணுமா?
0: ஆமாப்பா, முட்டைய குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
1: ஆமா,
0: தனியா குடுத்தீங்க குழந்தை சாப்பிடுதா
1: இல்லையா?
0: அப்ப சோத்தோட கலந்து நம்ம குடுக்கறோம் இல்லையா, அது மாதிரிதான்ப்பா இது.
1: ஓஹோ,
0: அப்புறம் இன்னொன்னு இருக்குப்பா, இந்த மர இலைகள் மீது 2% சமையல் உப்பு, அதை ஒரு கரைசலா எடுத்துக்கிட்டு, அதாவது தண்ணியில போட்டு லேசா கரைச்சிட்டு, அதை வந்து அந்த மர இலைகள் மீது அப்படியே தெளிச்சு அந்த இலைகளை போட்டோம்னா கூட அந்த உப்பு சுவைக்கு அப்படியே இலைய சாப்பிட்டுருப்பா.
1: ஓஹோ, கதமுத்த, பாக்கெட்ல முடுக்காது என்னன்னு கேக்கலையா?
0: அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டாளுறேன், வேற என்ன இருக்கு பாக்கெட்ல?
1: பின்னாடி பாக்கெட்ல சக்கரை வச்சுக்கிறேன்பா.
0: ஓஹோ, சக்கரை பின்னாடி பாக்கெட்ல வச்சிருக்கியா?
1: ஆமா ஆமா,
0: அது எதுக்கு வச்சிருக்க?
1: கதமுத்த, இலையில உப்பு கரைசல் தெளிச்சு குடுக்கற மாதிரி எனக்கு ஒருத்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு.
0: என்ன சொன்னாரு?
1: சக்கரை கரைசல தெளிச்சு வேப்ப இலையும் குடுக்கலாம் அப்படின்னு.
0: ஆமாப்பா, ஆமாப்பா, வேப்ப இலை உண்மையிலே கசப்புடையது.
1: ஆமா,
0: நீ சொல்ற மாதிரி சக்கரை கரைசல அதுல நல்லா தெளிச்சு ஆடுகளுக்கு இந்த மாதிரி மர இலைகளை, அதுவும் குறிப்பா வேப்ப இலைய குடுக்கும் போது சக்கரை பாகு கரைசல தெளிச்சு கொடுத்தோம்னா ஆடுகள் நல்லா சாப்பிட்டுருதுப்பா, நல்ல சத்தும் வேப்ப இலையில இருக்குது. அதனால இந்த மாதிரி எல்லாம் நம்ம மர இலைகளையும் தீவனமா குடுக்கலாம். அப்புறம் மர இலைகள்ல சுண்ணாம்பு சத்து அதிகமாகவும் பாஸ்பரஸ் சத்து மிக குறைவாகவும் காணப்படும். ஆக சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸின் சத்த இந்த சீரான விகிதத்துல அமைய மர இலைகளுடன் கொஞ்சம் தவிடு அதை கலந்து கொடுத்தோம்னா ஆடுகளுக்கு ரொம்ப நல்லதுப்பா.
1: காத்தமுத்து, மாடுதான் தவிட சாப்பிடும், ஆடுமா சாப்பிடும்?
0: ஆட்டுக்கும் குடுக்கலாம்ப்பா, இந்த மாதிரி நேரத்துல குடு.
1: ஓஹோ,
0: தவிட ஆடும் திங்கும்ப்பா, நீ வந்து கொஞ்சமா குடுக்கணும் அவ்வளவுதான், தேவைக்கு தகுந்த மாதிரி குடுக்கணும்.
1: சரி சரி,
0: இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு உன்னுடைய அந்த பசுந்தீவன செலவு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை நீ முழுமையா குறைச்சிக்கலாம்.
1: குறைக்கணும்பா.
0: கருத்தமுத்து
1: சொல்லு, காத்தமுத்த,
0: நீ போற போக்குல இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு,
1: சரி,
0: நம்ம ஊர்ல ஒரு ஆட்டு பண்ணையே வச்சிருப்போன்னு நான் நினைக்கிறேன்.
1: என்னுடைய எதிர்காலமே அதான்பா.
0: நிச்சயமாப்பா, நீ நினைச்ச மாதிரி நடக்கும். நீ பாரு, பெரிய லாரி புடிச்சு சந்தையில போய் உன் ஆடை விக்கிற அளவுக்கு நீ வளருவ பாரு.
1: ஆமா, என்னுடைய வீட்டுல ஏடிஎம் மிஷின் இருக்கிற மாதிரிதான்.
0: ஓஹோ, ஊரெல்லாம் வந்து ரோட்ல ஏடிஎம் மிஷின் இருக்குன்னா உன் வீட்டுல ஆட்டுல இருந்து வர காசை வச்சுட்டு வீட்டுல ஏடிஎம் மிஷினா?
1: ஆமா, ஆடுகளை வளர்த்தா ஏடிஎம் மிஷின்ல நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணம் எடுக்கிற மாதிரிதான்.
0: சரி சரி, 10,000 ரூபாய் பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு அலையற.
1: ஆமா,
0: எனக்கு என்ன செய்ய போற?
1: வீட்டுல 2 அரநெல்லிக்காய் மரங்குது.
0: சரி சரி,
1: இந்தப்பா ஒரு பையனரே உனக்காக எட்டு வந்தேன்.
0: ஏன்பா, அதியமானுக்கு அவ்வை பாட்டி நெல்லிக்கனி கொடுத்தாங்க.
1: ஆமா,
0: நீ எனக்கு அப்பப்ப நெல்லிக்கனி தான் குடுக்கற.
1: ஆமா, காத்தமுத்து, அன்னைக்கு கொடுத்தது முழு நெல்லிக்கா, இது வந்து அரை நெல்லிக்கா.
0: ஓஹோ, நம்ம சின்ன நெல்லிக்காயா?
1: சின்ன நெல்லிக்கா, நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
0: சரி சரிப்பா, ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். இதுலயும் நிறைய சத்து இருக்குப்பா. என்னென்ன சத்துன்னு உனக்கும் தெரியும்ல.
1: சொல்ல நீ
0: கருத்தமுத்து.

0: இந்த அருநெல்லிக்காய் அப்படிங்கிறோம் இல்ல,
1: ஆமா
0: இதுல நிறைய நார் சத்து இருக்குது.
1: ஆ
0: நம்ம குடல்ல விஷத்தன்மையான கழிவுகள் ஏதாவது இருந்ததுன்னா
1: ஆ
0: அது முழுமையா வெளியேறிடும்.
1: ஆஹா
0: மலச்சிக்கல் இருக்காது,
1: சரி சரி
0: மூல நோய்க்கு நல்ல மருந்து.
1: ஆஹா
0: அப்புறம் இப்பெல்லாம் வந்து அதிகமா இந்த மரத்தை பார்க்க முடியல.
1: ஆமாம்பா, ரொம்ப கஷ்டமாகுதுப்பா இந்த மரத்தை பாக்குறதுக்கு.
0: ஆனாலும் உன் தோட்டத்துல ரெண்டு மரம் நீ வச்சிருக்க,
1: ஆமா
0: அப்பப்ப எனக்கு இந்த அருநெல்லிக்காயும் கொண்டு வந்து கொடுப்பா.
1: கண்டிப்பாப்பா.
0: சரி சரி, நான் கிளம்பட்டுமா?
1: ஆ பாத்து போயிட்டுப்பா.
2: மேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் நம்பூரு ரயில் நிலையங்களுக்கு இடையே 4 வழி சாலை மேம்பாலம் அமைப்பதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் இதனை தெரிவித்தார். ரயில்வே மேம்பாலங்கள் மூலம் விபத்தில்லா பயணத்தை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேம்பாலங்கள் கட்டப்படுவதால் லெவல் கிராசிங்குகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படுவதால் எரிபொருளும் சேமிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் ரயில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு சோமண்ணா கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆணையத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவைகள் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் ஆணையர்கள் ஒன்றாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதை சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பான நடைமுறைகள் மற்றும் படிவம் 6 தொடர்பாக உச்சநீதிமன்றமே சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்துள்ள போதிலும் அந்த தீர்ப்பையும் ஜனநாயக அமைப்புகளையும் காங்கிரஸ் தவறாக சித்தரித்தது என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆணையம் எடுத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றும் இதனால் விவசாயிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில்

0: போராட வேண்டிய நிலைமையை தாவக அரசு ஏற்படுத்திவிட்டது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறினார். தமிழக அரசு கடன் சுமையை சந்தித்து வரும் நிலையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தேவையற்றது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து நேற்று அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மாநில அரசின் கடனுக்காக ஆண்டுக்கு 78,000 கோடி ரூபாய் வட்டிக்காக செலுத்தப்படுகிறது என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்திலேயே அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் பின்னர் ஆட்சி மாற்றத்தால் அந்த பணி நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருந்தாலும் அது அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் தொடர்ச்சிதான் என்றும் புதிய அறிவிப்பு அல்ல என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் நாளை திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுள்ள வங்கிகள் அனைத்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கும் மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்ட தொழிலில் நீண்டகாலம் அனுபவம் பெற்ற மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது அனுபவங்களையும் அறிவாற்றலையும் இளம் வழக்கறிஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி டி வி ஆனந்த், காரைக்கால் மாவட்ட நீதிபதி கே மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். இதில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 42 பேரும், இந்திய கடற்படையைச் சேர்ந்த 7 பேரும், இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 3 பேரும், கடலோர காவல்படையைச் சேர்ந்த 2 பேரும் பயிற்சியை நிறைவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 13 தொடங்கிய இந்த பயிற்சி 24 வாரங்கள் நடைபெற்றது. பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு விமானப்படையின் மேற்கு மண்டல தலைமை அதிகாரி ஏர் மார்ஷல் ஜார்ஜ் தாமஸ் சான்றிதழ்களை வழங்கினார். இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனை தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் வரவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். பிஜேபி அழைப்பின் பேரில் இலங்கை ஆளுங்கட்சியான ஜனதா விமுக்தி பெருமுனாவின் உயர்தலைவர்கள் அடங்கிய 5 பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இன்று புதுதில்லி வருகிறார்கள். நாட்டின் முதலாவது தானியங்கி வாகன சோதனை மையம் புதுதில்லியில் திறக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகளை சென்று மீட்டனர். அடுத்த மாதம் 2 நடைபெறவுள்ள பிரதமருக்கு வழங்கப்பட்ட நினைவு பொருட்களின் மின்னணு ஏலத்தில் மகாராஷ்டிராவின் பாரம்பரிய கலைப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அணிவகுப்பு நேற்று வாணியம்பாடியில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் சரணாலய பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இளம் பெண்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உயர் அழுத்த மின்சாரத்தால் 20 வீடுகளில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்

0: இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 2 மாத இடைவெளிக்கு பின்னர் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்கிறது. இந்த போட்டிகளைத் தொடர்ந்து 5 20 போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரை சுப்மன் கில் தலைமையிலும், 20 போட்டித் தொடரை சுரேஷ் அயர் தலைமையிலும் இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக்கு அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: அலமாரியில் துணிமழை, அழியும் நம் பூமி.
2: வழங்குபவர்
3: சி சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம். ஒவ்வொருவரின் வீட்டின் அலமாரிகளுக்குள்ளும் அமைதியாக ஒளிந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலை பற்றி பேசப்போகிறோம். ஆடையில்லாத மனிதன் அரை மனிதன் என்பார்கள். ஆனால் இன்று மனித நாகரிகம் அடைந்துள்ள வளர்ச்சி ஆடைகளை வெறும் தேவையாக பார்க்காமல் குறுகிய கால நுகர்வு பொருளாக மாற்றியிருக்கிறது. புதிய ஆடைகளை தொடர்ந்து வாங்கி குவிப்பதும் சில முறைகள் மட்டுமே உடுத்திவிட்டு தூக்கி எறிவதும் இன்றைக்கு ஒரு ஃபேஷன் கலாச்சாரமாக மாறிவிட்டது. நாம் உடுத்தும் ஆடைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சுற்றுச்சூழல் சோகங்களை விரிவாக பார்ப்போம். ஃபாஸ்ட் ஃபேஷன் என்றால் என்ன? நேர்களே, ஒரு காலத்தில் கோடைக்காலம், குளிர்காலம் என ஆண்டிற்கு 2 அல்லது 4 பருவங்களுக்கேற்பவே ஆடை வடிவமைப்புகள் மாற்றப்படும். ஆனால் இன்று துரித ஃபேஷன் கலாச்சாரம் வந்த பிறகு வாரத்திற்கு ஒரு புதிய ஆடை வடிவமைப்பு சந்தைக்கு வருகிறது. குறைந்த விலையில் தற்காலிக ஆசைகளை தூண்டும் வகையில் தரம் குறைந்த ஆடைகளை பெருமளவில் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதே இந்த ஃபாஸ்ட் ஃபேஷன். சமூக ஊடகங்களில் பெருக்கத்தால் ஒருமுறை புகைப்படத்திற்கு அணிந்த ஆடையை மறுமுறை அணியக்கூடாது என்ற தவறான மனநிலை இளைஞர்களிடையே பரப்பப்படுகிறது. இதன் விளைவு நமது வீடுகளின் அலமாரிகளில் ஆடைகள் மலையாக குவிந்து கிடக்கின்றன. ஆனால் பூமியோ அந்த ஆடைகளின் கழிவுகளால் மூச்சு திணறி கொண்டிருக்கிறது. ஜவுளி குப்பைகளின் மாபெரும் மலைகள். உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1000 கோடி ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் சோகமான விஷயம் என்னவென்றால், உற்பத்தியாகும் ஆடைகளில் 85% அதே ஆண்டில் குப்பை கிடங்குகளுக்கு செல்கின்றன அல்லது தீயிட்டு கொளுத்தப்படுகின்றன. முந்தைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பருத்தி, பட்டு போன்ற இயற்கை ஆடைகள் மண்ணில் புதைந்தால் சில மாதங்களில் மக்கிவிடும். ஆனால் இன்றைய ஃபாஸ்ட் ஃபேஷன் ஆடைகளில் பெரும்பாலானவை செயற்கை இழைகளால் ஆனவை. இவை மக்கிப்போக 200 முதல் 500 ஆண்டுகள் வரை ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள சிலி அடகாமா பாலைவனம் இன்று உலகளவில் தூக்கி எறியப்படும் ஆடைகளின் பிரம்மாண்ட குப்பை கிடங்காக மாறியுள்ளது. அங்கு விண்ணை முட்டும் அளவிற்கு துணிமலைகள் குவிந்து கிடப்பதையும் அவை விண்வெளியில் இருந்து கூட தெரிவதையும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் உலகிற்கு சுட்டிக்காட்டியுள்ளன. ஒரு சட்டை செய்ய பயன்படும் மூலப்பொருட்கள் முதல் அதை தைத்து கப்பலில் ஏற்றி நமது கைக்கு கொண்டு வருவது வரை மாபெரும் ஆற்றல் விரயமாகிறது. ஆனால் அதை நாம் சில நாட்களிலேயே குப்பையில் வீசும்போது பூமியின் வளங்களை வீணடிக்கிறோம். நஞ்சாகும் நீர்நிலைகள். நேர்களே, ஆடைகளில் உற்பத்தி முறையில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துவது ஆடைக்கு

0: அடையமிடும் தொழிலிலும் அதை முறைப்படுத்தும் வேதிப் பொருட்களும் தான். உலகில் உருவாகும் தொழில்சார் நீர் மாசில் 20% ஜவுளித்துறையினாலேயே ஏற்படுகிறது. ஆடைகளுக்கு பிரகாசமான வண்ணங்களை கொடுக்க அனிலின், கேட்மியம், ஈயம், குரோமியம் போன்ற ஆபத்தான கன உலோகங்களும் செயற்கை சாயங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஜவுளி ஆலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுநீர் அருகிலுள்ள ஆறுகளிலும் நிலத்தடி நீரிலும் கலக்கிறது. இதனால் தூய்மையான நன்னீர் நிலைகள் நஞ்சாக மாறுகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமழை, அழியும் நம் பூமி. வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.
2: எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்கிறது, எப்படி கேக்கிறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம்.
5: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களில் பங்கேற்கிறார். சபர்மதி லோகோ ஷெட்டில் புதிதாக கட்டப்பட்ட VAC-12 லொக்கோமோட்டிவ் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அதிக சக்தி வாய்ந்த VAC-12 மின்சார லொக்கோமோட்டிவையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஐக்கிய வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ள 3 நாள் நாடு தழுவிய வங்கி வேலைநிறுத்தத்தை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக அனைத்து பொதுத்துறை வங்கிகள் மண்டல கிராம வங்கிகளும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இயங்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த வேலைநிறுத்தம் நாளை முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தொழில் முனைவோர் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெறவுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கும் விழாவில் துணையால் நிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, துறையமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற பிராச்சி சௌத்ரி, ஆடவர் குண்டு எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தஜிந்தர் பால் உள்ளிட்டோருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:02. FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமையில் தொடர்வது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

ஜிப்மரில் நடைபெற்ற காசநோய்க்கான மேம்பட்ட மரபணு அடிப்படையிலான பரிசோதனைகள் குறித்த தேசிய மாநாடு மற்றும் யுபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் சுடலிமுத்து தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி ஜிப்மரில் காசநோய்க்கான மேம்பட்ட மரபணு அடிப்படையிலான பரிசோதனைகள் குறித்த தேசிய மாநாடு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கில் கடந்த 23ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அவர் தமது உரையில் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் சிறப்பான நடவடிக்கைகள் குறித்தும் புதுச்சேரி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக

0: காசநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு மிக வேகமாக குறைந்து வருவது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார்.
1: Our challenge is to ensure that technology, knowledge and treatment reach every person who needs them early, effectively and with dignity. This is why the vision of Honorable Prime Minister Shri Narendra Modi for a TB Mukt Bharat is so important. The government of India has placed a TB elimination firmly within the national public health agenda, with an emphasis on early detection, appropriate treatment and nutrition, community participation and technology-enabled interventions. The basic problem with the entire TB elimination program is that, as far as the state governments are concerned, it is a target-oriented approach. The government of India gives you a target and you are happy to achieve the target. India has made a measurable progress in recent years. According to WHO Global Report 2025, India's estimated TB evidence declined by 21% between 2015 and 2024, while treatment coverage increased substantially. Whenever I go for these TB camps, I invariably attend every month one camp for distributing the nutrition food. And I interact with the people, TB patients. To my surprise, there are two things which are emerging. Young married women already in their 20s, early 20s, are TB patients. A lot of college-going students for also become TB patients. I think it is the medical profession to answer why this is happening. Of course, my director of health service always gives an explanation, explaining to the people in the camps that the TB bacteria is dormant in every individual. But it comes out, converts into TB only when your immunity system goes down. I do not know whether that is the right approach to tell to the TB patients or not. I never questioned it also, because that may be perhaps giving a comfort to them that don't worry about it. TB is there in every person, but only because immunity is low, that is why you are getting the TB. In Puducherry, the treatment success is 88% in 2025. 122 persons per lakh in 2015 has declined to 98 lakhs in 2025. Villages have been declared TB free villages in 2025, 36 villages. And 40 villages have been identified in 2026 so far. This achievement should encourage us, but they should not make us satisfied.
0: முன்னதாக கடந்த 24ஆம் தேதி அன்று நடைபெற்ற இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மாநாட்டை தொடக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். அப்போது
2: நம்முடைய நாட்டில் ஆண்டுக்கு 28 லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்படுகின்ற மத்திய அரசுடைய எண்ணம், பாரத பிரதமருடைய எண்ணம், இந்த நோய் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதற்காக மத்திய அரசு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமயத்தில் மிக மிக மோசமாக இருக்கும். நம்முடைய சுகாதாரத்துறை, நம்முடைய காசநோய் மருத்துவமனை சிறந்த முறையில் பணியாற்றி இப்போ உடனே பார்க்கலாம். காசநோய் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக காசநோய் அறியப்படுகின்ற ஒரு லேப் இருக்குது. இந்தியாவிலே ஒரு சிறந்த லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 2021 இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 59% குறைக்கப்பட்டுள்ளது நம்முடைய புதுச்சேரியில் காசநோய். 142 கிராமத்தில் ஏறக்குறைய 36 கிராமங்கள் காசநோய் அறவே இல்லை அப்படின்ற ஒரு தகவல். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மேலும் 40 கிராமங்கள் காசநோய் அற்ற ஒரு கிராமமாக மாற்றப்பட இருக்கின்றது என்ற தகவல் அறியும் பொழுது நம்முடைய துறையினுடைய பணி எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க முடிகின்றது. 2030 காசநோய் இல்லாத மாநிலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் மாற்றப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இதற்கு காரணம் அரசு எடுத்து வருகின்ற முயற்சிகள். முன்னாள் பார்த்தீங்கன்னா இந்த காசநோய் உள்ளவங்க சரி துப்புனாலே அந்த காலில் பட்டால் அந்த காசநோய் வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். காற்றுலாம் பரவும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறக்கூடிய நிலையில் நம்முடைய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமானது இந்த காசநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்துகள் அளிக்கும் பொழுது ஊட்டச்சத்து மிக அவசியமானது. புதுச்சேரியில் இந்த காசநோய் குறைந்து வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கையின் மூலமாக நல்ல உணவும் அவர்களுக்கு கிடைக்கின்றது, சத்துணவு கிடைக்கின்றது. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அவங்களுக்கு காசநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1000 ரூபா மாதந்தோறும் வழங்கப்படுகின்றது. சில தொண்டு நிறுவனங்கள் ஊட்டச்சத்து உள்ள உணவினை அவர்களுக்கு வழங்கி வருகின்றது. மிக முக்கியமானது ஊட்டச்சத்து உள்ள உணவு சாப்பாடு. இப்போ இந்த அரசு எடுக்கின்ற முயற்சி நல்ல உணவு கொடுப்பது, சாப்பாடு கொடுக்கறது, அதற்குரிய நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டு அவருடைய நேரடி வங்கி கணக்கில் செலுத்துவது, இவையெல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில் மக்களுக்கு இந்த நோய் பரவாமல் இருக்கிற வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கின்றது என்பது என்னுடைய எண்ணம். அரசு எடுத்து வந்த தொடர் நடவடிக்கைகள் புதுச்சேரியில் காசநோயை ஆறவே ஒழிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மத்திய அரசுடைய எண்ணத்தை

0: இந்த அரசு சிறந்த முறையில் எடுத்துக்கொண்டு அடுத்து காசநோய் இல்லை அப்படின்றது எனக்கு கூட சுகாதாரத்துறைக்கு அந்த காசநோய் இல்லை அப்படின்றதுக்கு வெண்கல பதக்கம் சான்றிதழ் வெண்கல பதக்கம் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. விரைவிலேயே அறுவை காசநோய் ஒழிக்கப்பட்டு தங்க பதக்கத்தினை இந்த அரசு பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. பொதுவாக நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், புதுச்சேரி மக்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அது நம்முடைய ஜிப்மர் மருத்துவமனையும் ஒரு பெரிய பங்காற்றி வருகின்றது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது பாராட்டக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கணும். புதுச்சேரியை பொறுத்தவரை ஜிப்மர் மருத்துவமனை என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புதுச்சேரி மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு, மருத்துவ வசதி செய்து கொடுப்பதில். அதே மாதிரி காரைக்காலிலும் ஒரு ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அதுவும் காரைக்கால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். பொதுவாக நோயற்ற வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் நம்முடைய மாண்பு பாரதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். 2047 இந்தியா ஒரு சிறந்த நாடாக எல்லா துறைகளும் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக வர வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய மிக முக்கிய நோக்கமாகும். அதற்கு இது ஒரு இந்த மாநாடு ஒரு படிக்கலாக அமையும். காசநோய் ஒழிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய மத்திய அரசு என்கின்றவாறு 2047 நம்முடைய இந்திய நாடு ஒரு சிறந்த வல்லரசு நாடாக எல்லாவற்றும் சிறந்து விளங்குகின்ற ஒரு நாடாக திகழும் என்பதில் எந்த பயமும் இல்லை என்பதை கூறிய வாழ்த்தியை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: 3 நாட்கள் நடைபெற்ற இம்மருத்துவ மாநாட்டில் காசநோய் கண்டறிதல், ஆராய்ச்சி, கொள்கை மற்றும் திட்ட செயலாக்கம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யுபிஐ பண பரிவர்த்தனைகளில் புதிய நடைமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறைகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன. மக்களிடையே யுபிஐ புதிய நடைமுறைகள் குறித்த சரியான தகவல்களை கொண்டு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றும் பேராசிரியர் சுடலை முத்துவை சந்தித்து பேசினோம். அவர் புதிய நடைமுறைகள் குறித்து விளக்கமாக கூறினார்.
2: சமீப காலமா, குறிப்பாக கடந்த சில நாட்களாக நீங்க சமூக வலைதளங்களோ செய்தித்தாள்களோ இப்படி நீங்க எதுல பார்த்தாலும் யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் புரிந்து கொள்றாங்க. ஆனா அதை தெளிவா படிச்சாதான் அந்த கட்டணம் பயன்படுத்துபவருக்கு இல்லை என்பது புரியும். யுபிஐ பண பரிவர்த்தனைக்கு பொதுமக்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவது இல்லை. ஆனா நீங்க செய்திகளை பார்க்கும்போது யுபிஐல MDR, அதாவது மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி, இல்ல இனிமே நீங்க யுபிஐ பே பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க, நீங்க வந்து எதை பே பண்ணாலும் அதிகமா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. அது முற்றிலும் தவறு. இதுல கட்டணம் கிடையாது. 2000 ரூபாய்க்கு அதிகமாக ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு பணம் செலுத்தும் போது, வியாபாரிக்கு பணம் செலுத்தும் போது இந்த கட்டணம் நடைமுறைக்கு வருது. இந்த 0.04% இது வருது. ஆனா இங்க ஒரு விஷயத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. இந்த கட்டணம் வருதுன்னு சொன்ன இல்லையா, இந்த கட்டணத்தை யாரு யாருக்கு பே பண்றா? இப்ப உதாரணமா நீங்க ஒரு லேப்டாப் 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, வியாபாரிக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கறீங்க. அப்போ 50,000 ரூபாய்க்கு 0.04 50,200. இந்த 50,200 வாடிக்கையாளராகி நீங்க கொடுக்க வேண்டாம். நீங்க கொடுக்கக்கூடியது யுபிஐ மூலமா 50,000 தான். இந்த பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து மொபைல் ஆப் மூலமா அந்த NPCI நெட்வொர்க் மூலமா எங்க போகுதுன்னா வியாபாரியினுடைய வங்கி கணக்குக்கு போகும். வியாபாரியினுடைய வங்கி கணக்குல இருந்து எங்க போகும்னா வியாபாரியினுடைய தனிப்பட்ட கணக்குக்கு போகும். அப்படி வியாபாரியினுடைய வங்கியிலிருந்து தனிப்பட்ட நபருக்கு போகும்போது இந்த 200 ரூபாய் அது சேவை கட்டணமாக பிடித்து கொள்வார்கள். வங்கி அந்த பணத்தை செட்டில் பண்ணும்போது, யாருக்கு? வியாபாரிக்கு. செட்டில் பண்ணும்போது பிடிச்சிப்பாங்க. இப்போ நாம பொருள் வாங்கின நீங்க செலுத்த வேண்டியதில்லை, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சோ இதுதான் அந்த P2M, பர்சன் டு வியாபாரின்னு சொல்லக்கூடியது. அதுவும் 2000 ரூபாய்க்கு மேல மட்டும்தான். அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய காய்கறி வியாபாரிகள், மீன் வியாபாரிகள், டீ கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து 1 மாதத்திற்கு அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் வரை தன்னுடைய வாடிக்கையாளரிடமிருந்து அவங்க பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து 3 மாதத்திற்கு தொடர்ந்து 1,00,000 ரூபாய்க்கு அதிகமாக அந்த வியாபாரி வாங்கினா மட்டும்தான் அப்பதான் அந்த கட்டணம் அமலுக்கு வரும். தனிப்பட்ட நபர், நீங்க எனக்கோ நான் உங்களுக்கோ

0: பண பரிவர்த்தனை செய்தால் அதற்கும் எம்டிஆர் கிடையாது. அதுக்கு லிமிட் நீங்க 1 லட்ச ரூபா கூட அனுப்பலாம். அதிகமான வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மொத்த வியாபாரிகளுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக கேரளம் செல்கிறார். இந்த பயணத்தின்போது கொல்லத்தில் உள்ள மாதா அமிர்தானந்தமயி மடத்தில் மாதா அமிர்தானந்தமயியின் 73வது பிறந்த தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஸ்வ சேவா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ உத்தராடம் திருநாள் மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபர்மதி ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் என்ஜின் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் புதிய நவீன மின்சார ரயில் என்ஜின்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து சபர்மதி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு மேம்பாட்டுப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் நாட்டில் முதல் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயுவில் இயங்கும் மின்சார ரயிலையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் செயல்பட்டு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், போர்களின் தாக்கம் மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகின் பிற பகுதிகளிலும் உணரப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடரும் மோதல்கள் உலக பாதுகாப்பை பாதிப்பதுடன் பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். குறிப்பாக உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று அவர் கூறினார். எல்லை தாண்டி அரசுகளின் ஆதரவுடன் நடைபெறும் பயங்கரவாதம் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் சவாலாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசுகள் பொறுப்பேற்க செய்யப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும்

0: நிதியை கண்டறிந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பான அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வால் ஒருமனதாக எடுக்கப்பட்டவை என்று ஆணையமே கூறிவிட்டதாக சமூக வலைதளத்தில் கூறினார். காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளை விமர்சிப்பதாகவும் நிதின் நபின் தெரிவித்தார். கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இதே தேர்தல் நடைமுறையின் மூலம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றபோது தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒருமித்த விளக்கம் நாட்டின் அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் கூட்டாகவும் நடைமுறைகளை பின்பற்றியும் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மற்றும் தேர்தல் நடைமுறைகள் மீதான நம்பிக்கையை பாதிக்கும் முயற்சிகள் வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மக்களை ஒன்றிணைப்பது, பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள உதவுவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பது ஆகியவற்றில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் சுற்றுலாவை மறுவடிவமைக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்பதாகும். சுற்றுலாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை இது எடுத்து காட்டுகிறது. இந்நிலையில் ஆகாஷ்வாணிக்கு பேட்டியளித்த மத்திய சுற்றுலாத்துறை செயலர் புவனேஷ்குமார், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை நிலவி வருவதால் சார்தாம் யாத்திரை இன்று வரை நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வானிலை சீரான பிறகே சார்தாம் யாத்திரை மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கனமழையுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர 7 நாள் திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசிய அராக்ஷி, இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒத்ததாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தையை தொடங்கவும் ஈரான் விரும்புவதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தேவையான நிபந்தனைகளை அமெரிக்காவுடன் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தலையீடு மற்றும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தால்தான் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்று திரு அராக்ஷி தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி

0: போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹாத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகாத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மகளிர் நீளம் தாட்டுதல் இறுதிப் போட்டியில் ஆன்சி சோஜனும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் சேஸ் பிரிவில் பாருல் சௌத்ரியும் பங்கேற்பதால் இதிலும் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகி உள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. ஆடவருக்கான 200 மீட்டர் இறுதிப் போட்டியில் அனிமேஷ் குஜுரும் ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் சர்வேஸ் குஷாரேவும் பங்கேற்கின்றனர். மகளிருக்கான மாரத்தானில் பிரியங்கா கோஸ்வாமி மஞ்சுராணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9778-9.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மெனிஞ்சைட்டிஸ் என்னும் மூளை காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து மூளை காய்ச்சல், அதாவது மெனிஞ்சைட்டிஸ் அண்ட் என்கஃபலைட்டிஸ். நம்மளோட மூளை மற்றும் தண்டுவடத்தை சுத்தி டியூராமேட்டர் பயாமேட்டர்னு சொல்லிட்டு ஒரு சில தடுப்பு கவரிங் வந்து இருக்கும். அந்த கவரிங்ல இன்ஃபெக்ஷன் பரவினாலோ இல்ல அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மூளைக்குள்ள பரவி உடம்பு ஃபுல்லா பரவினாலோ வரக்கூடிய வியாதி தான் வந்து நம்ம மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது மெனிஞ்சைட்டிஸ். அந்த மூளைக்கு உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் பரவும் போது நம்ம அதை வந்து என்கஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மூளை காய்ச்சல் வந்திருக்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலா எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரும். அந்த காய்ச்சல் கூட சேர்ந்து இதுவரைக்கும் வராத கடுமையான ஒரு தலைவலி மற்றும் கழுத்து பகுதியில் ஒரு இறுக்கம். யூஸ்வலா என்ன சொல்றோம்னா வந்து ஃபீவர், ஹெட்ஏக், நெக் பெயின், இந்த மூணும் ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு மூளைக்காய்ச்சல் இருக்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளைக்காய்ச்சல் இருக்கிறவங்க கூடயே வந்து வாந்தி அதிகமாக இருக்கும், வெளிச்சத்தை தாங்க முடியாது, லைட்ல வந்து வெளிச்சத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் உண்டாகும், ஃபோட்டோஃபோபியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் குழப்பமான நிலைமை, கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷன், ஒரு மாதிரி வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க, சரியாக தூக்கம் இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வலிப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது சீஷர்ஸ் வந்து அடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மூளைக்காய்ச்சல் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனடியாக நம்ம என்ன பண்ணால் வந்து அதுக்கான ஒரு சில மருந்துகளை ஆரம்பிக்கணும். மற்ற உடம்புல ஏற்படுற இன்ஃபெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது மூளையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் ரொம்ப வேகமாக பரவுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாங் டர்மாக ஒரு சில ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதனால் மூளைக்காய்ச்சல் மாட அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஹைவி ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மூளைக்காய்ச்சல் வந்து பெரியவங்களோட பார்க்கும்போது குழந்தைகள்லையும் மிகவும் வயதானவர்களையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் வந்து இந்த வலி இருக்கிறதையோ கழுத்து வலி இருக்கிறதோ அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஸோ குழந்தைகள் வந்து ஃபீவர் இருக்கும்போது கூட வந்து பெர்சிஸ்டண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கிறது, சாப்பாடு வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது, ஒரு மாதிரி இருட்டபடாக இருக்கிறது, ஒரு மாதிரி தலையில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து வீக்கமாக இருக்கிறது, அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது அது மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு போகணும். மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வந்து மூளைக்காய்ச்சலுக்கு உடனே மருந்து ஆரம்பித்த உடனே மேற்கொண்டு தலைக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, சிடி ஸ்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முதுகுத்தண்டுலேருந்து நீர் எடுத்து செக் பண்ணி பார்க்குவாங்க. அதாவது லம்பார்

0: ஃபங்க்ஷன் சொல்ல சொல்லுவாங்க. அது வழியாக வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூய்ட் அதாவது சிஎஸ்எஃப் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் வந்து என்ன மாதிரியான கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மருந்துகளை ஆரம்பிப்பாங்க. இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எதனால் பரவுன்னு கேட்டிங்கன்னா வந்து பாக்டீரியா, வைரஸ், பாராசைட். பாக்டீரியாவில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கன்னு ஒரு பாக்டீரியா சொல்லுவாங்க. அது வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும் போது ரெக்கரண்ட்டாக சைனஸ் தொந்தரவு இது மாதிரி பிரச்சனைகள் மற்றும் ஃபெரிஞ்சைட்டிஸ் தொண்டை பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில பாக்டீரியா வந்து உடம்புல அடிபட்டிருந்தாலோ இல்லை நோய் பிரசக்தி கம்மியாக இருந்தாலோ அது மூளை வரைக்கும் பரவி நமக்கு மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும். வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரிக் வைரஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அப்புறம் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வைரஸ் உண்டாக்கும். அதுக்கப்புறம் வந்து டிபி, உடம்புல டிபி இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை வரைக்கும் பரவி அது டிபி மெனிஞ்சைட்டிஸ் உண்டாக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில கொழுப்பு சத்து இருக்கிற ஒரு சில மாமிசங்கள் சாப்பிடும்போது நமக்கு நியூரோசிஸ்டிஸ் செர்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தலையில் ஒரு சில பூச்சிக்கட்டி போன்ற ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் வரும். ஸோ இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் வரும்போது மற்ற காய்ச்சலோட மாதிரி நம்ம சாதாரணமாக விட்டுறாமல் உடனடியாக மருத்துவமனையில் போயிட்டு அட்மிஷன் ஆகிட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மெனிஞ்சைட்டிஸ் என்னும் மூளைக்காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன சமுத்திர லக்ஷ்மணா பயிற்சி அதனுடைய 4வது பதிப்பு, அதாவது 4th எடிஷன் வந்து எந்த நாடுகளுக்கு இடையில நடத்தப்பட்டது அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. சோ சமுத்திர லக்ஷ்மணா பயிற்சியோட 4வது பதிப்பு எந்த நாடுகளுக்கு இடையில நடத்தப்பட்டது? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்கம் மக்களை போஸ்டர் கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களோட பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. சோ ஆல்ரெடி போஸ்டர் பார்த்து நிறைய நேயர்கள் வந்து பதிலாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. சோ நீங்களும் வந்து சீக்கிரமா உங்களோட பதில வந்து எஃபில வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க, இது எல்லாமே வந்து ஷோட எண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நம்ம பாட்டு கேட்கலாமா? எஸ், உங்களுக்காக பொல்லாதவன் படத்துல இருந்து தான் பாட்டு வருது, கேட்கலாம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:39 நிமிடமாகுது. எஃப்எம் ரெயின்போல வணக்கம் மக்களே, தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக பெட்ரோலியம் நிறுவனத்துல ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான காலி பணியிடங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ ஜூனியர் என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவுல மொத்தமா 60 இடங்கள் வந்து காலியா இருக்கு. சோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ தேர்ச்சி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஏஜ் லிமிட் 1/7/2026 தேதிப்படி 18 30 வயது வரைக்கும் இருக்கணும். சோ இதுக்கான தேர்ச்சி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, உடல் தகுதி தேர்வு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹500. சோ யார் யாருக்கெல்லாம் விண்ணப்ப கட்டணம் இல்லப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவுல இருக்கிறவங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. சோ இதை பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லனா ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் விசிட் பண்ணுங்க cpcl.co.in அப்படின்ற இணையதள முகவரியை. அண்ட் நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுக்கு இன்னொரு 2-3 தான் இருக்கு. அதாவது இந்த மாதம் 30 தான் வந்து கடைசி நாள். சோ இணையதள முகவரிய மறுபடியும் சொல்றேன், cpcl.co.in. வணக்கம் மக்களையில உங்களுக்கான கேள்வி என்ன கேட்டிருக்கேன் அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். சமுத்திர லக்ஷ்மணா பயிற்சியோட 4வது பதிப்பு எந்த நாடுகளுக்கு இடையில நடத்தப்பட்டது? சோ இந்த கேள்விக்கான சரியான பதில ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற FB பேஜ்ல இன்னைக்கு வணக்கம் மக்களை போஸ்டருக்கு கீழே உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க போஸ்ட் பண்ணிருங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். வணக்கம் மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக பாயும் புலி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:52 ஆகிட்டு இருக்கு. புதுவை 102.7 வடக்கு மக்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சமுத்திர லட்சுமணா பயிற்சியோட 4வது பதிப்பு எந்த நாடுகளுக்கு இடையில நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுதான். சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மற்றும் மலேசியா அப்படின்றது. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில வந்து நிறைய பேர் வந்து எஃபியில வந்து பதிவு பண்ணிருக்காங்க. சோ யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்ல இருந்து, செஞ்சு சிங்கவரம்ல இருந்து கலைவாணி கணேஷ்மா, அண்ட் சென்னையில இருந்து அந்தோனிராஜ், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அன்பு கெடார், ராஜபாளையம் பிரபு வீரா, மதுரை சோ சண்முக சுந்தரம், நெம்மேலி ஆர் நந்தகுமார், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், பெரிய வளையம் கே ரவிச்சந்திரன் சாந்தி, அண்ட் காரைக்கால் மேலோடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, திருவாரூர் கொடிக்கால் பாளையம்லிருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா, அண்ட் கொருக்காத்தூர்லிருந்து கே ஞானமுருகன், மகேந்திரன் மனு சோபனா, திகழினியன் திகழிசை சுரேந்தர், காயத்ரி நெல்லிக்குப்பம்ல இருந்து பண்ணிருக்காங்க, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன். சோ இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து விஷஸும் வந்து அனுப்பியிருக்காங்க. சோ உங்க எல்லாருக்குமே வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பா நன்றி. அடுத்ததா நம்ம புதுவை ஷோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 8:02 இருக்கு. சோ இந்த ஷோல வந்து நம்மளோட ஆர்ஜிஸ் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போய், அதாவது புதுச்சேரியை சேர்ந்த ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசுவாங்க. சோ எந்த ஆர்ஜி நம்மளோட இணைய போறாங்க அப்படின்றத

ஒரு சஸ்பென்ஸ் தான். பட் எஃபியில வந்து நீங்க போஸ்டர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம வெற்றி சொல்ற மாதிரி வந்து இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்து உங்களோட வெற்றி தான் வந்து காத்துட்டு இருக்காரு பேசுறதுக்கு. சரி ஓகே, சோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக இந்திரன் படத்துல இருந்து பாட்டு வருது கேட்கலாம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நளினி. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இன்றைய சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான பிரதம மந்திரி முத்ரா யோஜனாவின் செயல்பாடு குறித்த விளக்கம் இடம்பெறுகிறது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திரு பிர்லா, சுற்றுலா என்பது வெறும் பயணம் செய்வதும் இடங்களை பார்ப்பதும் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை மற்றும் மரபுகளை பற்றி அறிந்து கொள்ளவும் அவற்றுடன் தொடர்பு கொள்ளவும் ஒரு வாய்ப்பாகும் என்று கூறினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தொழில் முனைவோர் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற உள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். ஐக்கிய வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ள 3 நாள் நாடு தழுவிய வங்கி வேலை நிறுத்தத்தை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராம வங்கிகளும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இயங்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த வேலைநிறுத்தம் நாளை முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐச்சி நகோயாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் காம்பவுண்ட் வில்வித்தை போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆண்கள் பிரிவில் சாஹில் ஜாதவ், கணேஷ் மணி ரத்னம் மற்றும் குஷால் தலால் ஆகியோர் அடங்கிய மூவர் அணி பூட்டானை 235-232 என்ற வித்தியாசத்தில் வீழ்த்தியது. பெண்கள் பிரிவில் சிகிதா தனிபார்த்தி, ஜோதி சுரேகா வெண்ணம் மற்றும் பிரித்திகா பிரதீப் ஆகியோர் அடங்கிய அணி கஜகஸ்தானை 233-230 என்ற கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங், வெல்கம். வணக்கம், இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சி.

0: ஸ்டுடியோல வந்து நான் உங்க ஆர்ஜே வெற்றி அப்படின்றத நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்தி போன ஷோலே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வெளியில போய் இருக்கிற நேர்களுடைய பிளேஸ்ல போயிட்டு அங்க பேச போற ஆர்ஜே யார் அப்படின்ற டீட்டெயில நாங்க இப்ப சொல்லல. ஏன் அப்படின்னா இந்நேரம் நீங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்றீங்களா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜே சார் டீட்டெயில தெரிஞ்சுக்க. அண்ட் தென் ஸ்டேட்டின் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ இப்போ நாம தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் 102.81 மணி கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்குமே நம்மளுடைய ஆர்ஜே அன்பரிசி தான் இன்னைக்கு நேர்களை சந்திக்க போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. ஸோ எங்கே போயிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் இப்போ நாங்க, அதாவது நாங்கனா உங்க கூட சேர்ந்து என்னையும் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத தான் இப்படி சொன்னோம். ஓகேங்களா? ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆர்ஜே எங்கே போயிருக்காங்க அப்படின்றத.
1: வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. சோ இன்னைக்கு இந்த டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே. சோ புரட்டாசி மாசம் வந்துருச்சு, சண்டேல நிறைய பேர் நான்வெஜ் செய்யலாமா வேணாமான்னு பல பேர் இருப்பாங்க, எப்படா முடியும் அப்படின்னு இருப்பாங்க. பட் இருந்தாலும் பல பேர் நம்ம படிக்கும் போது பாத்துக்கலாம், ஆனா நான்வெஜ் சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹரிபரியா இருந்துட்டு இருக்காங்க. சண்டே இல்லையா, சோ எல்லாருமே அவங்களுடைய இந்த ஹாலிடேவை ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சோ எல்லாருக்குமே குட் மார்னிங் மக்களே, ஹாப்பி சண்டே. இந்த டேவை உங்களுடைய பிளான் படி சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் இன்னைக்கு வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருலயே வந்து பாத்தீங்கன்னா மலை அப்படிங்கிற ஒரு பேரையும் ஆட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஊரு தான் கலிங்க மலை அப்படின்ற இந்த ஊர்லதான் இன்னைக்கு நம்மளோட ஷோவை நான் இன்னைக்கு வழங்க போறேன். சோ இந்த ஊருக்கு ஏன் கலிங்க மலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்றதா இருக்கட்டும், இல்ல இந்த ஊர்ல என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நம்ம இந்த பேசுறதுக்காக ஒரு யங்ஸ்டர் நிக்கிறாரா, அவருக்கு நம்ம பேசிடலாம். ஹாய் சார்.
2: ஹாய்,
1: வணக்கம். உங்க பேரு?
2: என் பேர் முருகன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து பிரைவேட் எம்ப்ளாயி, கட்டாஞ்சாவடியில ஒர்க்
1: பண்றேன். என்னென்ன வழியெல்லாம் ஊர் வழியெல்லாம் உங்க ஊருக்கு வரலாம்?
2: எப்படி போகணும்னா, நம்ம பிள்ளையாருக்கு போகும் பத்துக்கண்ணு, உச்சிட்டேரி, மேட்டுப்பாளையம் அந்த சைடு போகலாம். அப்படி பாண்டிக்கு போனா பத்துக்கண்ணு, வில்லியனூர் அந்த ஜங்ஷன்ல இருக்கு. இப்படி போனா காட்டேரி போகும் சேதராப்பட்டு அந்த வழியிலே போலாம். கலிங்கமலை இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு 3-4 வேல கூட வரலாம்.
1: எந்த வழியும்
2: முக்கியமான ஊர்னா பக்கத்துல காட்டேரிப்போம் பாண்டிச்சேரி ஏரியா, இன்னொரு திருப்பனூர், அப்புறம் பக்கத்துல மெயின் ஏரியா வழுதாவூர், தேசிங்கராஜா அந்த ஊர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழுதாவூர் நம்ம பக்கத்துலயே இருக்கு. செஞ்சுக்கோ அந்த இங்க இருந்து நம்ம செஞ்சுக்கோட்டைக்கு சுரங்கப்பாதை எல்லாம் இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா இருக்கும் சொல்லி சரி தேவையில்ல. அதான் அந்த ஊர் பக்கத்துல இருந்தால கொஞ்சம் இதா இருக்கும்.
1: திருவக்கரை
2: கோயில் இருக்கு, வக்ரகாளியம்மன் கோயில், சுந்தரமல்லேஸ்வரர் கோயில் இருக்கு, அப்புறம் திருமங்கலத்துல சிவன் டெம்பிள் ஒண்ணு இருக்கு, பக்கத்துல வில்லியனூரு சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்கு. அதாவது சின்ன சின்ன ஏரியா இருந்தாலும் பக்கத்துல கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்க ஏரியா எல்லாம் இருக்கு.
1: சோ அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அழகான ஒரு கிராமமா இருந்துட்டு இருக்கு இல்லீங்களா. சோ அப்ப இந்த கிராமத்துல என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடுவீங்க, உங்க கலிங்கமலையில என்னென்ன கோவில்கள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
2: இங்க பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் பெருமாளை இறங்கன்னா அதை பெருமாளை பாக்கணும்னா ஒண்ணு திருச்சி போகணும், இல்லைன்னா பக்கத்துல திருக்கோ அந்த ஆதி திருவரங்க அது மாதிரி போனோம். இங்க கலிங்கமலையில அந்த திருவரங்க பெருமாள் எங்க ஊர்ல வச்சிருக்காங்க, பிளஸ் ராமர் கோயில் இருக்கு, அம்மன் கோயில் இருக்கு, ஐநாறு கோயில் இருக்கு. இங்க வருஷத்துல வந்து 3 திருவிழா கிராண்டா பண்ணுவாங்க, 3 நாள் பெருமாள் கோயில், அம்மன் கோயில், ஐநாறு கோயில் பண்ணுவாங்க, அடுத்தது ஏகாதசி பண்ணுவாங்க, அதுக்கடுத்து உரடி திருவிழா பண்ணுவாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு.
1: இந்த திருவிழாக்களுக்கு இங்க பஞ்சமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி இல்ல பொங்கல் அதெல்லாம் வந்து எப்படி உங்க ஊர்ல?

0: செலிப்ரேட் பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: ஏதோ கிராமம்னாலே உங்களுக்கு தெரியுது இல்ல, அந்த பொங்கல் அதெல்லாம் வந்து நல்லா கிராண்டா பண்ணுவாங்க போவாங்க. இந்த மாட்டு பொங்கல் வந்து கிராண்டா இருக்கும், எல்லா மாடு எல்லாம் ஓட்டிட்டு வந்து மாடு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணி கோயில் ஆண்ட ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்க ஆத்துக்கு போயிட்டு அங்க கோயில் ஃபங்க்ஷன் மாதிரி முடிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கோயில் எல்லாம் பண்ணி அது ஒரு கிராண்டா இருக்கும். பொங்கல் வந்து கிராமத்து ஸ்டைல் எப்படி இருக்குமோ அது மாதிரி எங்க ஊர்ல வந்து கிராண்டா பண்ணுவாங்க.
0: கோலாகலமா ஒரே கொண்டாட்டங்களா இருக்கும் அப்படின்றீங்க. ஓகே, சோ இன்னொரு விஷயம் சார், இங்க கலிங்கமலையில வந்துட்டு என்னென்ன பிரதானமான வேலைகள் நடக்குது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. என்னென்ன வேலை எல்லாம் செய்யறாங்க
1: இங்க? எல்லாம் ஃபுல்லா விவசாயம், பிளஸ் எல்லாம் எஜுகேட் ஃபேமிலி இருக்காங்க. இப்ப நான் பிரைவேட் எம்ப்ளாயி போயிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் மெயின் பாத்தீங்கன்னா அங்க விவசாயம் நிறைய இருக்கும், பிளஸ் எஜுகேட்டட் ஃபேமிலி பக்கத்துல காலேஜ் ஒர்க் அது மாதிரி நிறைய போயிட்டு இருக்காங்க.
0: இங்க விவசாயம் முக்கியமா பண்றாங்க அப்படின்றது என்னென்ன பொருட்கள் எல்லாம் இங்க விளைவிக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க. அப்புறம் இங்க நீர்நிலை அப்படின்னா என்ன முக்கியமான இடம் இருக்கு?
1: நீர்நிலையும் பார்த்தா பக்கத்துல நம்ம சங்கராபரணி ஆறு இருக்கு, ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ல சங்கராபரணி ஆறு இருக்கு. அப்புறம் ஊர்ல சின்ன சின்ன குளம் இருக்கு, நெல் கரும்பு சோளம் தர்பூசணி மரவள்ளிக்கிழங்கு மல்லாட்டை அது மாதிரி சின்ன சின்ன தோட்ட பயிர்லாம் எல்லாமே நல்லா பயிர் வச்சு எல்லாம் விவசாயம் தான் இங்க மெயின்.
0: ஓகே, சோ அப்ப இந்த நீர்நிலைகள் அப்படின்னும் போது உங்களுக்கு பக்கத்திலேயே சங்கராபரணி ஆறு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க, பிளஸ் வந்து இங்க ஏரி குளங்கள் இதெல்லாம் இருக்கா?
1: நம்ம ஊர்ல சின்ன குளம் இருக்கு, அது தாங்கல்னு பேர் சொல்லுவாங்க. பக்கத்துல சுண்டிக்குளம்னு ஒரு ஏரி இருக்கு. அப்புறம் ஏரின்னு வந்து ஒரு வழுதவர் பக்கத்திலேயே நம்ம வந்து பெரிய ஏரியா ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து வருஷத்துக்கு அதாவது மழை பெஞ்ச நீர்னா அங்கில இருந்து நீர் பாசனத்துக்கு பக்கத்துல விவசாயிலாம் அந்த ஏரியில இருந்து தான் நீர் தந்து பயன்பெறுவாங்க.
0: சோ இப்போ நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க கலிங்கமலையில இருக்கீங்க?
1: 88ல பிறந்தேன். அது மாதிரி எங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லாமே பூர்வீகமா இங்கதான் இருக்கிறாங்க. ரொம்ப கிராமம் இருக்காது, சிட்டியும் இருக்காது, நடுத்தரமான வாழ்க்கை இந்த கலிங்கமலையில மாறி இருக்கு.
0: நகரமயமும் இல்லாம கிராமமயமும் இல்லாம இப்ப நடுவுல வந்து நிறைய கிராமங்கள் இப்ப இந்த மாதிரியான ஒரு எவால்வேட் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, ஓகே, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா உங்க ஊருக்கு கலிங்கமலை அப்படின்னு எதுக்காக பேர் வந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க.
1: அது வந்து ஹிஸ்டரியில பெருசா கதை போகணும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கலியன் பூங்குன்றனு ஒருத்தர் இருப்பாரு, அவரு வந்து பாடி அவர் வந்து இங்க வந்து கலியன் தங்கிய மலை, அதாவது கலிங்கமலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு கோயில் பிரதிஷ்டி பண்ண ஐயர்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்துல தாத்தா காலத்துல இருந்தே சொல்லுவாங்க. அதில் அப்ப ராஜ தேசிங்க அந்த காலத்துல சின்ன சின்ன குன்றுலாம் இருந்த மாதிரியும் அது நாலு அடைவில் அது மாதிரி நிலப்பரப்பாகி எல்லாம் வீடு கட்டி வசதி அந்த மாதிரி அது மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது கலியன் வந்து தங்கிய மலை, அதாவது கலிங்க மலைன்ற பேர் சொல்லுவாங்க இங்க.
0: கலியன் இங்க வந்து தங்கினாரு, முன்னாடி எல்லாம் இங்க வந்து சின்ன சின்ன குன்றுகள் இருந்தது, அதனால இது பேர் வந்து கலிங்கமலை அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, நீங்க சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்களான்னு நினைச்சேன்.
1: எனக்கு தெரிஞ்ச நான் அப்புறம் ஊரை பெருமை பேசுறது எனக்கு நல்லது தானே.
0: அற்புதம் சார், சூப்பர், ரொம்ப அழகா உங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ சார்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடதுபுச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: என்ன நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்து அவனு முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: notes, Jaishankar hits back at Pakistan PM, says serial terror practitioner's bid for immunity won't stand. Financial Express Sunday quotes the finance minister in its headline, tech innovation can take India to 10% growth. And finally, golden double for Team India's Kabaddi squad at the Asian Games. The Hindu carries a picture of both the men and women's team celebrating their victory. And with that, it's back to you, Sarah.
1: Thanks, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Jaishankar calls upon all warring nations to de-escalate tensions and keep energy and trade routes open during ongoing conflicts. Russia strongly backs India's claim for permanent seat in UN Security Council. Prime Minister Modi to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 AM today. All public sector banks and regional rural banks to remain open today for convenience of customers. IMD issues red alert for heavy rainfall in Uttarakhand, Chardham Yatra suspended. And in men's cricket, first one-day international three-match series between India and West Indies to be played in Thiruvananthapuram this afternoon. And with that, we end the morning news. Have a great day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலையம் FM பிரைன் புதுவை 102.8.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8ல. நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சி. நம்மளுடைய ஆர்ஜே அன்பரசி எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலிங்கமலை அப்படின்ற பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற நேரம் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டின் எஃப்எம் பிரைன் 102.8. இப்போ நம்ம கேட்டலாம் அன்பரசி சொல்லு.
4: மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்பது நாளுங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி மக்களே. சோ இன்னைக்கு சண்டே உங்களுடைய சூப்பரான பிளான் எல்லாமே போட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நான் வந்துட்டு நம்ம புதுவை நிகழ்ச்சியா கலிங்கமலை அப்படின்ற இந்த அழகான கிராமத்துல இருந்துதான் வந்து உங்களுக்காக ஷோ வழங்கிட்டு இருக்கேன் இல்லையா. ரொம்ப அழகான ஒரு கிராமமா இருக்கு, ஃபுல்லாவே பசுமையா இருக்கு. வீட்டுக்கு எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு செடி, எல்லா இடத்துலயுமே செடிகள் இருக்கு, மரம் இருக்கு. ரொம்ப ஒரு கிரீனிஷான ஒரு அழகான ஒரு ஊரா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஊர்ல அடுத்ததான் நம்ம கிட்ட பேச போறவங்க யாருன்னு கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேரு சார்?
5: சம்பத்.
4: பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
5: விவசாயம் பண்ணிட்டு.
4: விவசாயம், ஓகே. இங்க என்னென்ன பொருள் எல்லாம் இங்க பய வைக்கிறீங்க?
5: கம்பு, கேவரு, நெல்லு, கரும்பு, எல்லாம் பயிர் வைக்கிறோம்.
4: ஓகே. சோ இப்ப முன்னாடி எல்லாம் என்ன பயிர் வச்சாங்க அதே மாதிரி இப்ப ஒர்க்கும் தொடருதா இல்லதான் தொடருது? என்னென்ன மாறுதல் இருக்கு?
5: மாறுதல் இப்ப எல்லாம் ஸ்கூல போட்டு கல்லியா இருக்கிறதால கொஞ்சம் விவசாயிக்கு தன்மையா
4: இருக்கு. கம்மி ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சு விவசாயம் பண்றது. ஓகே சார், நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
5: நான் ஒரு 60 வருஷமா இருக்கு. 51 வயசு.
4: ஓகே சார், இந்த ஒரு 51 வயசு வரைக்கும் என்னென்ன மாறுதல்லாம் இந்த ஊர்ல இருக்கு, என்னென்ன மாறி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
5: மாறுதல்னா ஒண்ணும் அவ்வளவா இல்ல, டெவலப் தான்.
4: விவசாய பயிர்கள்
5: வைக்கிறாங்க.
4: அப்ப உங்க ஊர்ல வந்து எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும்.
5: வெளியில பாண்டி மெட்ராஸ் போகுது.
4: பொருட்கள் இங்க ஏற்றுமதி
5: பண்றீங்க?
4: பாண்டிச்சேரிக்கு நம்ம உழவர் சந்தை
5: இருக்கீங்களா?
4: பொருட்கள் ஏதாவது என்ன ஊருக்கு போவீங்க? இங்க எல்லா பொருட்களுமே கிடைக்குமா?
5: பொருள் இங்க சில பொருள் கிடைக்கும், முதல்லாம் கிடைக்காது. இப்போ இங்க கடை எல்லாம் வந்து போச்சு, கிடைக்கும். கிடைக்கலாம் பாண்டி போகணும் இல்லன்னா திருக்கனூர் போகணும்.
4: ஓகே. சோ உங்களுக்கு வந்து திருக்கனூர் அப்படின்றது உங்களுக்கு இங்க பக்கம்?
5: திருக்கனூர் ஒரு 6 கிலோமீட்டர் வரும், பாண்டி ஒரு 16 கிலோமீட்டர் வரும்.
4: ஓகே. சோ அப்ப உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஊரா தான் இருந்தது. சோ இப்போ வந்துட்டு இங்க ஸ்கூல் அதெல்லாம் வந்து இங்க முன்னாடிக்கும் இப்போக்கும் என்னென்ன மாற்றம் இருக்கு?
5: ஸ்கூல் எல்லாம் இப்ப மாற்றமா, முதல்ல ஸ்கூல் பராமரிப்பு

0: வந்தது. இப்ப ஸ்கூல்லாம் கட்டி காமௌண்ட் போட்டு நல்லா ஃப்ரீயா
1: என்ன மாதிரி ஸ்கூல் இருக்கும், இங்க இருந்து எந்த ஸ்கூலுக்கு போவீங்க, எத்தனாவது வரைக்கும் ஸ்கூல்லாம் இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு?
0: இங்கேயும் 12வது வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். 12வதுக்கு அப்புறம் போனோம்னா பாண்டி போகணும், இந்த பக்கம் போனோம்னா
1: கரண்ட் வசதி எப்ப வந்துச்சு, வீடு எல்லாம் கூரை வீடுகளா இருந்தது அப்படின்லாம் கேள்விப்பட்டேன்ல, இப்ப மாறிட்டு
0: கூரை வீடு இருந்தது. கவர்மெண்ட் வீடு கொடுத்துதான் இருக்குது, தனியாக கட்டி இப்போ வீடு எல்லாம் இப்போ கூரை வீடுன்றதுக்கே இல்லை, தண்ணி வீடு

0: ஓகே ஓகே. முன்னாடி எல்லாம் வந்து இப்போ இங்க எல்லாம் கரண்ட் வசதி எப்ப வந்துச்சு, வீடு எல்லாம் கூரை வீடுகளா இருந்தது அப்படின்லாம் கேள்விப்பட்டல. சோ அதனாலதான் இப்ப மாறிட்டு
1: கூரை வீடு இருந்தது, இப்ப கவர்மெண்ட் வீடு கொடுத்துதான் இருக்கு. தனியார் கட்டி இப்ப வீடு எல்லாம் கூரை வீடுன்றதுக்கே இல்ல, கல்வி வீடு ஓட்டு வீடுதான்.
0: ஓகே, சோ அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, இப்ப சாலை வசதி போக்குவரத்து எல்லாம்
1: வசதிலாம் இப்ப முந்தி எல்லாம் சாலை வசதி போறதுக்கு எல்லாம் சாலை வசதி எல்லாம் அங்க தெருவுக்கு தெருவு போட்டாங்க சாலை வசதி. நானும் பிரச்சனை
0: இல்லை,
1: வசதி எல்லாமே நல்லா
0: இருக்கு. உங்க ஊர் ரொம்ப இயற்கை கொஞ்சக்கூடிய ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஊர்ல உங்களுக்கு என்ன இடம் பிடிக்கும், நீங்க சின்ன வயசுல ஏதாவது ஒரு இடத்துக்கு எல்லாம் போய் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா?
1: அத பத்தி எங்களுக்கு விளையாட்டுன்னா அந்த சிவன் கோயில் தான். சிவன் கோயில் இப்ப நல்லா முதல் சிவன் கோயில்னா பராபரிப்புல இருந்தது.
0: இப்ப
1: சிவன் கோயில் நல்லா பிரம்மாண்டமா கட்டி கல்யாணம் பண்றது, விளையாடப்பட்டவங்க வந்துட்டுமா கல்யாணம் பண்றது சிவன் கோயில். கலிமலை பெருமாள் கோயில், இந்த பக்கம் வழுதாவூர் மாரியம்மன் கோயில்,
0: கோவில் எல்லாமே வாய்க்கால் இருந்ததாகவும் அங்க நீர் நிலை எல்லாம் போயிட்டு இருந்ததாகவும் அங்கெல்லாம் மீன் பிடிச்சிங்க அப்படிலாம் சொன்னாங்க.
1: முத இருந்தது அதெல்லாம் இது பண்ணி ஏறி மாதிரி குட்டையெல்லாம் இது பண்ணி
0: மீன் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இங்கேயும் சங்கராபண்ணி ஆற்று கோயில அணை கட்டி இப்ப அதுவும் பிரச்சனை இல்லை, தண்ணி கோயில்தான் இருந்தது. இப்ப
0: என்ன படிக்கிறீங்க?
2: விருப்பீங்க
0: சரி ஓகே. இப்ப உங்க ஊர்ல இந்த கலிங்கமலை வந்து ரொம்ப குட்டியா ஒரு அழகான ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. இப்ப இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
2: இங்க வந்து எங்க பிளாட்ல வந்து இப்ப ரொம்ப செடியெல்லாம் முளைச்சிட்டு கிளீன் பண்ண வந்திருக்காங்க
0: பாருங்களேன். சண்டே அதுவுமா வந்து உங்க இடத்த கிளீன் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. ஓ, அப்ப அங்க வந்து செடி எல்லாம் வைக்க போறீங்களா? என்ன செடி எல்லாம் வைக்க போறீங்க? காலையில சண்டே அதுவும் இல்ல, அருமை அருமை, சூப்பர்பா. சரி ஓகே. சோ இவன் யாரு? உங்க தம்பியா? அவங்கள்ட்ட பேசலாமா? ஓகே, ஹாய், உங்க பேரு?
3: என் பேர் யாதவ்.
0: யாதவ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் 7th படிக்கிறேன்.
0: 7th? சரி ஓகே. சோ எப்படி போகுது ஸ்கூல்லாம்?
3: சூப்பரா
0: போகுதா? ஏன்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: வாழ்த்துக்கள்.
0: சரியா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், உங்களுக்கு ஒருத்தர் வந்து டாக்டர். ஓகே சரி. சோ சொல்லுங்க, உங்க ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் எது? கோயில் தான் பிடிக்கும். ஏன்? வீட்டுல
3: அடிப்பாங்க.
0: பாண்டிச்சேரிக்கு போயிருக்கீங்களா? என்னென்ன பண்ணுவீங்க அங்க பாண்டிச்சேரியில? என்ன நேரத்துக்கு போவீங்க? விநாயகர் சதுர்த்தி இப்ப போச்சு இல்லையா, எப்படி கொண்டாடுவீங்க ஊர்ல?
3: தீபாவளி
0: சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச் யாதவ், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா கலிங்கமலை அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ்

0: தான் நம்ம ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஊர் பத்தி இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக நான் வழங்குறதுக்கு காத்துட்டு இருக்கேன். அடுத்ததான் யார் பேச போறாங்க அப்படின்றத நான் போய் இன்னும் தான் தேடி போய் பிடிக்க போறேன். அது வரைக்கும் நீங்க சூப்பரா என்னோட சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
1: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கொச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: மொத்தத்துல அவதான்.
1: யாரு?
0: தாய் கிளவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம். மேலும்

0: விவரங்களுக்கு 9489080373.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. நீங்க கேட்ட ரசிகர்கள் நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஆர்ஜி அன்பரசி கலிங்கமலை பகுதிக்கு போய் அங்க இருக்கிற நேயர்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. நேரம் 8:44 ஆயிடுச்சு. சோ இப்ப அன்பரசி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கலிங்கமலை அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல இருந்துதான் நம்ம வந்து ஷோ கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ இந்த ஊரை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஜெனரேஷன் கேப் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு மகன் அவங்க ரெண்டு பேர் கிட்டேதான் இந்த அவங்களுடைய அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றது அந்த அந்த மாற்றம் எப்படி எப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படின்றதுதான் கேட்க போறோம். சோ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு. வணக்கம் ஐயா. உங்க பேரு? என்ன
3: பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
3: ஆனா இந்த காலகட்டத்துல வந்து அந்த பயிர்கள்லாம் இடம் கிடையாது. என்ன கேட்டா இப்ப எல்லாம் வந்து எல்லாம் விவசாயத்தை அதிகமா யாரும் விரும்பல, தொழிற்சாலை தான் விரும்புறாங்க எல்லாமே. அதனால வந்து இப்ப வந்து விவசாய அதிகாரத்துல வந்து நாங்க வந்து
2: எளிமையான
3: வாழ்க்கைதான் அந்த காலத்துல. எந்த விதமான ஒரு ஆடம்பரமே கிடையாது அந்த காலத்துல. அந்த காலத்துல வந்து ஆடம்பரமான வாழ்க்கை ஓகேவா. அன்னைய காலகட்டத்துக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி வர
2: காலகட்டம்
3: அன்னை காலகட்டத்துல ஒரு திருவிழா நடக்கிறான், ஒரு சிம்பிளான திருவிழா. அன்னை காலத்துக்கு அந்த வசதி பெருசா சேர்த்துக்க கிடையாது. இப்ப காலம் மாறிட்டு
2: போறது சந்தோஷமா இருந்தீங்களா?
3: அப்ப அந்த காலகட்டத்துக்கு எங்க அது சந்தோஷம்.
2: எப்படி கொண்டாடுங்க அப்பலாம் எல்லாரும்
3: வந்து நல்லா வந்து பசங்க மனைவி மக்கள் சொந்த பந்தெல்லாம் வந்து அரவணைச்சு அந்த காலத்துல கொண்டாடணும்.
2: எல்லாரும் கும்பலா
3: சேர்ந்துருவாங்க. அரவணைப்பே கிடையாது
2: வேலைக்கு எல்லாரும் வேலையும் பரபரப்பான வேலையோட.
3: ஆனா வந்து அந்த சொந்த பந்தம் அந்த காலத்துடைய சொந்த பந்தமே இந்த காலத்துல யாரும் கிடையாது. ஏன்னா ரத்த பசங்க ஒட்டி உறவாடி மக்கள் எல்லாம் சந்தோஷமா கூட்டி எல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல ஒரு தாய் தவுக்கம் மக்கள் கூட வந்து வெறுப்பா
2: சின்ன குடும்பமா சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்ல நீங்க முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் இந்த ஊர்ல எப்படி எல்லாம் இருந்தது?
3: அன்னை காலகட்டத்துல இந்த கழிவு எப்படிமே தெரியாத ஒரு நாலு குடிசுமே தான் இருந்தது. அன்னை காலகட்டத்துல வளர்ச்சியே கிடையாது. இந்த காலத்துல வந்து நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சு. நல்லா பெரிய தொழில் முன்னேற்றம் ஆயிடுச்சு. நல்லா நல்ல மாதிரியாவே இருக்கு.
2: பெரிய ஊராவே மாறிடுச்சு.
3: ஆமா, அந்த காலத்துல வந்து தண்ணி வசதி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல எல்லாரும் வீட்டுக்கும் தண்ணி வசதி, நல்லா சாப்பாடு வசதி. அன்னை காலத்துல ஒரு ரூபாய் சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எல்லாம் பணம் பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. ஓகேவா?
2: சின்ன
3: வயசுல என்ன பண்ணுவோம், கோட்டி புல் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், ஓட்டப்பஞ்சம் விளையாடுவோம். அதாவது அந்த நாங்களே வந்து இந்த சில்லு
2: விளையாடுவோம்.
3: அந்த விளையாட்டுல எதுவும் கிடையாது. ஒரே வந்து என்னன்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு தான் விளையாடுறாங்க அந்த காலகட்டத்துல.
2: அன்னை
3: காலத்துக்கு வந்து அந்த விளையாட்டுக்கெல்லாம் ரொம்ப பாரம்பரியம். அப்படி கிரிக்கெட் இதெல்லாம் கொடுத்தேன் அந்த காலத்துக்கு. அதுக்கு அந்த கிரிக்கெட் விளையாடுறது அந்த காலத்துல வந்து போட்டி புல்.
2: திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு
3: நல்லாவே இருந்தது. அன்னை காலத்துல வந்து மனைவி எல்லாம் சொன்ன சொல்றது கேட்டுக்கணும் இருந்தாங்க.
2: வணக்கம். உங்க பேரு? மதிவேகன் சார். என்ன
4: பண்ணிட்டு
2: இருக்கீங்க? எப்படி அந்த துறைய சூஸ் பண்ணீங்க?
4: சின்ன வயசுல பிடிக்கும்.
2: டிரைவிங் பிடிக்கும். ஓகே, என்னென்ன இடத்துக்குலாம் நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க?
4: அதர் சிட்டி நிறைய போயிருக்கு.
2: ஓகே, நிறைய டிராவல் பண்றீங்க இல்லையா? அப்போ உங்க வீட்டுல வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவு எப்படி இருக்கும்? எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணுவீங்க?
4: ஒரு வாரம் என்ன செய்யணும்?
2: ஓகே, அதுக்கப்புறம்

0: இங்க வந்து ஸ்டே பண்ணுவீங்க. சரி ஓகே. சோ இப்ப இங்க வந்துட்டு உங்க ஊரு எங்க போனாலும் நான் எந்த ஊரானாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா. ஓகே, சோ உங்க ஊர்ல நீங்க என்ன விஷயத்த முன்னாடிக்கும் இப்பக்கும் மிஸ் பண்றீங்கன்னு தோணுது உங்களுக்கு? ஏதாவது ஒரு விஷயம் இது மாறிடுச்சு, இது கொஞ்சம் மாறினது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன விஷயம் சொல்றீங்க? என்ன மாறுதல் இருக்கு? இப்ப உங்க அப்பா கிட்ட பேசும்போது சொன்னாங்க அப்ப விவசாயம் நிறைய இருந்தது, இப்ப வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க வேற என்னென்னலாம் பிரதானமான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. கலிங்கமலையில
1: நடக்குது எல்லாமே, தோட்டப்பயிர்,
0: தோட்டப்பயிர் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து உங்க ஊருக்கு ஒரு பெரிய அடையாளமான இடங்கள். கல்வி வசதின்றது கண்டிப்பா இருந்திருக்கு. சூப்பர் சூப்பர். சரி ஓகே சார். இப்ப இங்க வந்து உங்க ஊர்ல ரொம்ப பிடிச்ச இடம் எது, எதுனால அப்படின்றத மட்டும் சொல்லிக்கோங்க, நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மறந்து போச்சுமா அப்படின்றீங்களா? புதுவை நிகழ்ச்சியை கலிங்கமலை அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்தா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மாறுதல்கள் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம ஊரை சுத்தி நிறைய மாறுதல் நடந்துட்டேதான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஊர்ல என்னென்னலாம் நடக்குது, நம்ம ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? சோ அதனாலதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஏரியாவிலயும் நாங்க போயிட்டு அந்த ஊரை பத்தி கேட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே உங்க ஊரை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுக்கு தோழி அன்பரசி. தொடர்ந்து
2: நன்றி ஆர்ஜி அன்பரிசி. தென் பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கம் சைபால், இதையில் அடையார் சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இரண்டு பெரிய ஞானிகள் சந்திச்சா அவங்க என்ன பேசிக்குவாங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த கதையை கேட்கணும். ஷேக் பரீத், அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒவ்வொரு ஊராக பயணம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு தரம் அவர் காசிக்கு வந்து சேர்ந்தார். அவரோடு அவருடைய சீடர்கள் சில பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்த சமயத்தில் காசியில் கபீர் தங்கியிருக்கிற விஷயம் அந்த சீடர்கள் காதில் விழுந்தது. உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஷேக் பரீத் கபீரை சந்தித்து பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க அப்படி ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா, ரெண்டு ஞானிகளை சந்திக்க வச்சா பல அரிய தத்துவங்களை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சந்திக்க வச்சுடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்டயே சொன்னாங்க. இது மாதிரி அவர் கபீர் இந்த ஊரில் இருக்கிறதா தெரியுது, சந்தித்தா தேவையில்லைன்னு. சரி, கபீரை சந்திக்கலாம், ஆனால் அவரோட பேசுகிறத பற்றி நான் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு விட்டார் பரீத். ஏன், கபீரோட நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள். அவரோட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னார் அவர். இங்கே நிலைமை இப்படி, கபீர் இருக்கிற இடத்துல என்ன நடந்தது தெரியுமா, இது மாதிரி பரீத் காசிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கபீரின் சீடர்களுக்கு தெரிஞ்சுது. உடனே அவங்களும் நீங்கள் ஷேக் பரீத்தை சந்தித்து பேசணும்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு கபீர் சொன்னாராம், நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டா ஒருத்தரை ஒருத்தர் கட்டி தழுவிக்குவோம், ஆனந்த கண்ணீர் வடிப்போம், வார்த்தைகளால் பரிமாறிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாராம். இருந்தாலும் ரெண்டு பக்கத்தில் இருந்த சீடர்களும் அப்படி நினைக்கல. எப்படியும் இவங்க சந்திச்சுக்கிட்டா கொஞ்சமாவது பேசாமல் இருக்க முடியாது, ஏதாவது பேசிக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதனால் தொடர்ந்து வற்புறுத்தினாங்க. கபீர் வந்து பரீத்தை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சார். அந்த ஊரின் எல்லைக்கே போய் அவரை அழைச்சிட்டு வந்தார். ரெண்டு பேரும் சந்தித்தாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சபடியே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. கபீர் ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் மௌனமாக உட்காந்துருக்குறாங்க. ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே ரெண்டு பக்கமும் சீடர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுங்கன்னு சொல்லியும் பார்த்தாங்க. அதை கேட்டதும் லேசாக சிரித்தாங்களே தவிர எதுவுமே பேசிக்கலையாம். ஒரு நாள் பூரா இப்படியே போயிட்டுது. அதுக்கப்புறம் பரீத் கபீர்கிட்ட விடைபெற்றுக்கிட்டு புறப்பட்டார். ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி கபீரின் சீடர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு கபீர் சொன்னார், நாங்கள் ரெண்டு பேரும் உணர்ந்ததை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, எல்லாமும் உணர்ந்த பரீத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் பேசலை அப்படின்னார். இதே மாதிரி பரீத்தின் சீடர்களும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் பேசலைன்னு. எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் அதை போல் முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னார் அவர். ஞானிகள் ரெண்டு பேரும் பேசியிருந்தால் என்ன ஒரு தெளிவு கிடைக்குமோ அதை விட அதிகமான தெளிவு கிடைச்சிதான் சீடர்களுக்கு. உண்மையின் வடிவமான பரம்பொருள் பேசப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது உணரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சந்தித்தாங்க. சந்தித்த உடனே ஏதாவது பேசலாம்ல, பேசலை. ரெண்டு பேருமே மௌனமாக இருந்தாங்க இந்த ஞானிகள் மாதிரி. ஒருத்தரை ஒருத்தர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த கணவனை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒருத்தர் விசாரித்தார், ஏன்ப்பா இவ்வளவு நாள் கழித்து சந்திக்கிறீங்க, நீயாவது முதல்ல வாயை திறக்கப்படாதான்னார். அதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே நான் வாயை திறந்ததுனால தானே சார் இவ்வளவு காலமும் பிரிஞ்சிருக்கிறது மாதிரி ஆச்சு, அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னாராம். அதனால் பேச்சு பெருசு தான், இருந்தாலும் மௌனம் அதை விட பெரியது அப்படிங்கிறத ஒரு வாழ்வியல் உண்மை.

0: நாம புரிஞ்சுக்கணும்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: கணாயிரு FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்.
6: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற பிராச்சி சௌத்ரி, ஆடவர் குண்டியறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தஜிந்தர் பால் உள்ளிட்டோருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், சுற்றுலா என்பது வெறும் பயணம் செய்வதும் இடங்களை பார்ப்பதும் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை மற்றும் மரபுகளை பற்றி அறிந்து கொள்ளவும் அவற்றுடன் தொடர்பு கொள்ளவும் ஒரு வாய்ப்பு என்று தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து வெள்ள நிலைமை மோசமடைந்து வருகிறது. ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தூய்மையே சேவை 2026 என்னும் சிறப்பு பிரச்சாரம் ஆண்டுதோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் உள்ளாட்சித்துறை ஊழியர்களுக்கான 3 நாள் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 25ஆம் தேதி அன்று புதுச்சேரி நகராட்சி அலுவலக வளாகத்தில் தொடங்கியது. இப்போட்டிகளை உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருவனந்தபுரம் கிரீன்ஃபீல்ட் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ 3:09:03 18 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி. சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்னு சில பேருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாண்டியன் படத்துல இருந்து கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போல. சோ நிகழ்ச்சியில முதல்ல நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, கும்பகோணம் பட்டாளம்ல இருந்து ரமேஷ், ஜெயந்தி அண்ட் வாரியங்காவல்ல இருந்து கதிரவன். சோ இவங்களுக்காக வருஷம் 16 படத்துல இருந்து தான் பாடல் பிளே ஆக போது. இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

நேயர்களே, இது உங்கள் கவனத்திற்கு. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு த ஷோ. 9:43 ஆகுது. எஃப்எம் ரெயின்போல இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஷோல வந்து நிறைய பேர் வந்து அப்படியே வாட்ஸ்அப்ல வந்து சாங்ஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்துல இருந்து சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகனுக்காக வருது. நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து கேட்கலாம்.

0: வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க இந்த FM ரெயின்போல. சோ அடுத்த பாட்டு உயர்ந்த உள்ளம் படத்துல இருந்துதான் வருது. இந்த பாடல விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ஓட்டில இருந்து சுரேஷ். அண்ட் நேயர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

சுயநேய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல சோ உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அந்த வகையில அடுத்து நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, கோவை வடவள்ளியில இருந்து லூயஸ் செல்வராஜ்காக தான் அம்மன் கோயில் கிழக்காளி படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

தொடர்வது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 973 अंक, जबकि जापान के युमा मारियामा ने 14.00 सेकेंड के समय के साथ 975 अंक अर्जित किए। इसके बावजूद तेजस्विन शंकर कुल 5,270 अंकों के साथ डेकथलान की समग्र तालिका में शीर्ष पर बने हुए। चेन शिंगवा 5,223 अंकों के साथ दूसरे, युमा मारियामा 5,163 अंकों के साथ तीसरे स्थान पर बने हुए हैं।
1: And there is more encouraging news coming in from athletics. India's Santosh Kumar has qualified for the final of the men's 400 meters hurdles, finished second in heat 1, clocking 49.61 seconds to secure his place in the final.
0: बस दोस्तों, इस घंटे के अपडेट में अभी तक इतना ही। मिलते हैं अगली अपडेट में 10:30 पर। तब तक के लिए मुझे मोहम्मद शाहिद आजमी और विदुषी बस को इजाजत दीजिए। धन्यवाद।
2: एशियन गेम्स 2026 आईटी नगोया।
3: நேயர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 9:36 கேட்டு இருக்கீங்க. இணைய வழி நேயர் விருப்பம் என்ன, உங்க ஆனந்திதா பேசிட்டு இருக்கேன். சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, சென்னை மூலச்சத்திரம்ல இருந்து சரஸ்வதிக்காக அடுத்த பாட்டு வருது. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. சோ அடுத்த பாட்டு இதயத்தை திருடாதே படத்துல இருந்து வருது. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க தெற்கருப்பில் இருந்து மணிகண்டன்.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போல. சோ அடுத்த பாட்டு சின்னமா பிள்ளை படத்துல இருந்து தான் வருது. இந்த பாடலை யார் யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, குப்பநத்தம்ல இருந்து டி ராமு, காஞ்சிபுரம் AKT தெருவுல இருந்து ஆர் கோகிலா, ஆர் பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர்ல இருந்து ஆர் ஹேமா பிரியா, துருவா ரவிக்குமார்.

0: உணவு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு நம்ம பாடல் கொடுத்தோம், பல பேருக்கு நம்மளால பாடல் கொடுக்க முடியல. சோ அந்த லிஸ்ட வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்செல்வி விழுப்புரத்துல இருந்து, அண்ட் கடலூர் மஞ்சக்குப்பம்ல இருந்து சந்திரமோகன், சென்னை மூலச்சத்திரம்ல இருந்து சரஸ்வதி, பழனி பாரதி, ஐயப்பன் தாங்கல்ல இருந்து, அண்ட் சென்னையில இருந்து ராம், அண்ட் கடலூர்ல இருந்து பிரவீனா, அண்ட் ஜெயரா, ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்ல இருந்து, அண்ட் கரூர்ல இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ, அண்ட் கொழும்பம் கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், சென்னையில இருந்து அந்தோனிராஜ், நாகப்பட்டினம்ல இருந்து நாகை பாபு, சத்யா, சித்ரா, பிரியா, சஷ்டிகா, அண்ட் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி, பத்மநாபன், செஞ்சி பெரிய அகரம், சுதாகர், மஞ்சுளா, லோகேஷ், அண்ட் குமார் இடுக்கி மாவட்டம் கேரளா, ராதா பிரியா தேனி மாவட்டம், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், பஞ்சோட்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், அண்ட் செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டி, அண்ட் தேவிகாபுரம்லிருந்து வீரமணி, ராம்பாக்கத்திலிருந்து ராமு, அண்ட் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், திட்டக்குடியிலிருந்து கல்யாணி, செல்வராசும், அண்ட் வில்லிவாக்கம்லிருந்து குபேந்திரன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், திருமழிசை, மணிவண்ணன், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், உத்தரசநல்லூர்லிருந்து நவீன் சுந்தர். ஸோ இதுல சில பேருடைய பேர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும், ஏன்னா அவங்க வெவ்வேறு நம்பர்லேருந்து அனுப்பினதுனால வந்து அந்த பேரை நம்ம எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து சென்னை மூலச்சத்திரம்லேருந்து சரஸ்வதிக்காக ஆல்ரெடி நம்ம பாடல் கொடுத்தாச்சு. ஸோ எனிவே மிஸ் ஆன எல்லா நேயர்களுக்குமே வந்து ஒரு பாடல் நம்ம எஃப்எம் ரெயின்போல வந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் இந்நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம். கேரளத்தின் எதிர்காலத்திற்கு நீல பொருளாதாரம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்றும் கூட்டுறவுத்துறை அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். கேரளத்தின் குண்ட்ராவில் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் கீழ் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். விபத்துகளை குறைக்க ரயில்வே துறை பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் குண்டூர் நம்பூர் ரயில் நிலையங்களுக்கிடையே 4 வழிச்சாலை மேம்பாலம் அமைப்பதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் இதனை தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா இன்று இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனாகத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டெக்லத்தான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகளில் சென்று மீட்டனர். தொடர்ந்து வெள்ள நிலைமை மோசமடைந்து வருகிறது. ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:53 மணிக்கு.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். இந்நேரம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேசிஆர் டீடைல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் பிரைன் போ 102.8. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் தான் நம்மளோட கெட் செட் கோ கேம் ஷோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கான கேள்வி ரெடியாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பதிலை ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய ஆன்சர் நீங்கள் கேம் ஷோவில் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வி, நஷா முக்த் பாரத் அபியான் எதனுடன் தொடர்புடையது? அதாவது இந்த முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்றது தான் உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ நாலு ஆப்ஷன் சொல்கிறேன், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ திறன் மேம்பாடு, ஆப்ஷன் பி மனித கழிவுகளை மனிதனை அகற்றுதல், ஆப்ஷன் சி திறந்த வெளியில் மலம் கழித்தல் அது தடுத்தல், ஆப்ஷன் டி போதைப்பொருள் இல்லாத பாரதம். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எங்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, நஷா முக்த் பாரத் அபியான் என்ற முன்னெடுப்பு

எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ திறன் மேம்பாடு, ஆப்ஷன் பி மனித கழிவுகளை மனிதனே அகற்றுதல், ஆப்ஷன் சி திறந்தவெளி மலம் கழித்தலை தடுத்தல், ஆப்ஷன் டி போதைப் பொருள் இல்லாத பாரதம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் பவர் 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, நஷா முக்த் பாரத் அபியான் என்னும் இந்த திட்டம், இந்த முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான ஒரு 4 ஆப்ஷனும் சொல்லி இருந்த, ஆப்ஷன் ஏ திறன் மேம்பாடு, ஆப்ஷன் பி மனித கழிவுகளை மனிதனை அகற்றுதல், ஆப்ஷன் சி திறந்த வெளி மலம் கழித்தலை தடுத்தல், ஆப்ஷன் டி போதைப் பொருள் இல்லாத பாரதம். ஸோ இதற்கான சிறை நடவடிக்கை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு கால லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார், நெல்லிக்குப்பத்துல இருந்து சுரேந்தர் பேசுறேன்.
0: வணக்கம் சுரேந்தர் சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் சார்.
0: ஓகே, சிறை நடவடிக்கை என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப சொல்லலாம்.
1: தாராளம். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு திட்டமாகும்.
0: போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது எப்படி, இதுதான் சரியான விடை அப்படின்றத சூஸ் பண்ணுங்க?
1: இல்ல சார், இதுமே படிச்சிருக்கேன் சார்.
0: படிச்சிருக்கீங்க, ஓகே. இத பத்தி ஏதாவது டீடைல் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் சார்.
0: சொல்லலாமே.
1: ஆகஸ்ட் 15 இது அரசால் தொடங்கப்பட்டது 2020.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சரியான விடை தான் சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் டி போதைப் பொருள் இல்லாத பாரதம் அப்படின்றது இதற்கான சரியான விடை. கால் பண்ணது நன்றி சார்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி. எஸ் போதைப் பொருள் இல்லாத பாரதம் அப்படின்றதான் நஷா முக் பாரத் அபியான் எனும் திட்டம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதுலேருந்து மீண்டு வர்றது மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணைவதற்கான சப்போர்ட் கொடுக்கறது அப்படின்ற ஒரு நேஷனல் கேம்பெயின் தான் இது. ஸோ இப்போதைக்கு நஷா முக் யுவா ஃபார் விக்சித் பாரத் அப்படின்ற பெயரில் 100 யூத் கேம்பெயின் நடத்தப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை பாரத் மற்றும் NSS மூலமாக இளைஞர்களை இதில் பெரிய அளவில் இணைக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நஷா முக் பாரத் அபியான் அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வருது ட்ரக் ஃப்ரீ இந்தியா அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கெட் செட் கோ கேம் ஷோல உங்களுக்கான அடுத்த கேள்வி, தொடர்ந்து 3rd ஆண்டாக இந்தியாவில் இரத்த தானத்தில் முதலிடம் பிடித்து உள்ள மாநிலம் எது? ஸோ இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி ஹரியானா, ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி தெலுங்கானா. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணலாம் எஃப்எம் பிரைன் போக்கு. ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, தொடர்ந்து 3rd ஆண்டாக இந்தியாவில் இரத்த தானத்தில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி ஹரியானா, ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி தெலுங்கானா.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியாவில் ரத்த தானத்தில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? இதுதான் நான் கேட்டிருந்த கேள்வி. ஆப்ஷன்

0: ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி ஹரியானா, ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி தெலுங்கானா. ஸோ நான் கொடுத்திருந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் எங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்தா இருப்பது?
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் சார்.
0: ஓகே, என்ன ஆன்சர்?
1: ஆமா, தொடர்ந்து முதல் இடத்துல இருப்பது, அது 3 இயர்ஸ் கன்சிகூட்டிவா இருப்பது அப்படிங்கிற மாநிலம் வந்து ஹரியானா. அந்த இடம் தான்
0: ஆப்ஷன் பி ஹரியானா. ஓகே சார், நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: சரி, ஓகே. நீங்க பிளட் டொனேஷன்லாம் எப்படி நீங்களாம் பண்ணுவீங்களா?
1: ஆமா ஆமா, எங்களுடைய கம்பெனிலயே பாத்தீங்கன்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ் விட்டு பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஊக்குவிப்பாங்க. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் ஒரு 4 டைம்ஸ் கொடுத்துருக்கோம் பிளட்.
0: சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம்.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், த்ரில்லாவும் இருக்கும். அண்ட் தயக்கம் பயம் அப்படிங்கறது இருக்க வேண்டாம். நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் மத்தவங்க கொடுக்காதவங்களை கொடுத்துதான் பாரு அப்படின்ட்டு ஊக்குவிச்சிருக்கிறேன். ரொம்ப மனசுக்கே நிறைவா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எஸ் ஆப்ஷன் பி ஹரியானா அப்படின்னு தான் சரியான. உங்களுடைய பதிலுக்கு நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியாவில் பிளட் டொனேஷன்ல நம்பர் 1 இடத்துல இருக்கு. 2025-26 மட்டும் 5.89 லட்சம் யூனிட் பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்காக 8189 பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தப்பட்டிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் பேசிஸில் பார்த்தா கூட 1 மில்லியன் மக்களுக்கு அதிக பிளட் டொனேட் செய்த மாநிலமாக ஹரியானா டாப்பில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீ ரெக்டோஸ் அப்படின்ற டேட்டாவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 3 வருஷம் கண்டினியூஸாக அதாவது ரத்த தானத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம், ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, 300 கிலோ எடையுள்ள உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வான்வழி நீண்ட தூர மிதவை குண்டான ககாங்தக் 243 உருவாக்கிய நாடு எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி ஈரான், ஆப்ஷன் டி உக்ரைன். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி, உங்களுக்காக 300 கிலோ எடையுள்ள உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வான்வழி நீண்ட தூர மிதவை குண்டான ககாந்தக் 243 உருவாக்கிய நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி ஈரான், ஆப்ஷன் டி உக்ரைன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கீங்க நீங்க ஷோ கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:27 நொடிகள் ஆயிடுச்சு. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, 300 கிலோ எடையுள்ள உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வான்வழி நீண்ட தூர மிதவை குண்டான ககாந்தக் 243 உருவாக்கிய நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி ஈரான், ஆப்ஷன் டி உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தேன். இப்போ ஒரு காலையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கேருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுது, யார் எங்கேருந்து?
1: நெல்லிக்குப்பத்திலிருந்து சோபனா பேசுகிறேன் சார்.
0: சூப்பர் சோபனா மேடம், சொல்லுங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
1: இந்தியா சார.
0: இந்தியா, எப்படி சொல்றீங்க இந்தியா அப்படின்றது?
1: கான்ஃபிடென்ட்ல பாத்துக்கிங்க சார். இப்ப ரீசன்ட்டா பாத்துக்கிங்க,
0: சோ அதனால கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, ரைட்டா?
1: ஆமா சார், கரெக்ட்.
0: சூப்பர். ஆப்ஷன் ஏ இந்தியா அப்படின்றது சரியான வழி. உங்களுக்கு எஃப்எம் ரைன்போ சார்பாக பாராட்டுகள். கால் பண்ணது நன்றி.
1: थैंक यू.
0: நன்றி நன்றி. எஸ், இந்தியா அப்படின்றது தான் ககாந்தக் 243 அப்படின்ற 300 கிலோ எடையுள்ள இந்த லாங் ரேஞ்சில் இருக்கிற பாம் வந்து உருவாக்கி இருக்காங்க.

நேர்களினும் சற்று நேரத்தில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டு வச்சிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்கு, ஸோ நீங்களும் ரெடியா இருங்க. எந்த ஆண்டிற்குள் மனிதர்களுக்கு ஏற்படும் வெறிநாய்க்கடி மரணங்களை பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வர இந்திய இலக்காக வைத்திருக்கிறது அப்படின்றதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ 2045, ஆப்ஷன் பி 2047, ஆப்ஷன் சி 2030, ஆப்ஷன் டி 2035. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணலாம் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணலாம் எஃப்எம் பிரைன் போவின் கெட் செட் கோ கேம் ஷோவில். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, எந்த ஆண்டிற்குள் மனிதர்களுக்கு ஏற்படும் வெறிநாய்க்கடி மரணங்களை பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வர இந்திய இலக்காக வைத்திருக்கிறது? ஆப்ஷன் ஏ 2045, ஆப்ஷன் பி 2047, ஆப்ஷன் சி 2030, ஆப்ஷன் டி 2035.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா 10:43 ஏழு நொடிகள் ஆயிடுச்சு. கெட் செட் கோ கேம் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, எந்த ஆண்டிற்குள் மனிதர்களுக்கு ஏற்படும் வெறிநாய் கடிமரணங்கள் பூஜ்யத்திற்கு கொண்டு வர இந்திய இலக்கா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ 2045, ஆப்ஷன் பி 2047, ஆப்ஷன் சி 2030, ஆப்ஷன் டி 2035 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு கால ஒருத்தவங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க இந்த அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம். சொல்வது
1: யாருங்க
0: இருந்து? ஸோ அதே கேள்விக்கு இன்னொரு காலர் ஆன்சர் சொல்ல லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து அழைப்பது?
2: ஹலோ வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் மேடம், நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க சார்.
0: ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன் சார். ஆப்ஷன் சி 2030.
0: ஓகே, எப்படி 2030ன்னு சொல்றீங்க நீங்க? ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் சார், அவரும் 2030 தான் சொல்லியிருந்தார். சோ ரெண்டு பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். அதாவது இந்தியாவில 2030க்குள்ள வெறிநாய் கடி மரணங்களை பூஜ்யத்துக்கு கொண்டு வரணும்னு இந்தியா வந்து இலக்காக வச்சிருக்கு. இதற்காக பார்த்தீங்கன்னா நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமாக செயல்பட்டு இருக்கு. முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹெல்த் அப்ரோச், அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சேர்ந்து பார்க்கப்படுற அப்ரோச் தான் முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, 70% மேற்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு இலக்காகவும் வச்சிருக்காங்க.

உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆல்பா ஜீனோம் செயற்கை நுண்ணறிவு மாதிரியை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ மைக்ரோசாஃப்ட், ஆப்ஷன் பி என்விடியா, ஆப்ஷன் சி கூகுள், ஆப்ஷன் டி ஆப்பிள். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ஆல்பா ஜீனோம் செயற்கை நுண்ணறிவு மாதிரியை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ மைக்ரோசாஃப்ட், ஆப்ஷன் பி என்விடியா, ஆப்ஷன் சி கூகுள், ஆப்ஷன் டி ஆப்பிள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம கெட்செட் கோ கேம் ஷோட நிறைவு திறந்து வந்துட்டோம். பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, ஆல்பா ஜினோ செயற்கை நுண்ணறிவு மாதிரியே வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சொல்ல காலர் ஒருத்தவங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்கிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யாருங்கிறது அழைப்பது?
1: வணக்கம், தில்லியூர்லேருந்து ராஜகோபால் பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலம் சார், நீங்க நலமா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கோகுல் சார்,
0: ஆப்ஷன் சி கூகுள் அப்படின்னு தான் சரியான விடை. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள், கால் பண்ணது நன்றி சார். நன்றி.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நளினி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களில் பங்கேற்கிறார். சபர்மதி லோகோ ஷெட்டில் புதிதாக கட்டப்பட்ட வாக் 12 லொகோமோட்டிவ் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அதிக சக்தி வாய்ந்த வாக் 12 மின்சார லொகோமோட்டிவையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் துர்க்மெனிஸ்தானின் 35வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ரஷித் மெரடோவுக்கும் நாட்டு மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த விரும்புவதாக கூறியுள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுற்றுலா என்பது பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்வது மட்டுமல்ல, அது வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடித்தளமாக மாறி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் கிரீன்ஃபீல்ட் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. இரண்டாவது ஒருநாள் போட்டி செப்டம்பர் 30 அன்று குவஹாத்தியிலும், அதைத் தொடர்ந்து 3வது ஒருநாள் சர்வதேச போட்டி அக்டோபர் 3 அன்று புது சண்டிகரிலும் நடைபெறும். ஒருநாள் தொடரை தொடர்ந்து 5 T20 சர்வதேச போட்டிகள் நடைபெறும். T20 தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் அணியை வழிநடத்துவார். T20 சர்வதேச தொடர் அக்டோபர் 6 அன்று லக்னோவில் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து 2வது T20 போட்டி அக்டோபர் 9 அன்று ராஞ்சியிலும், 3வது போட்டி அக்டோபர் 11 அன்று இந்தூரிலும், 4வது போட்டி அக்டோபர் 14 அன்று ஹைதராபாத்திலும், 5வது போட்டி அக்டோபர் 17 அன்று பெங்களூருவிலும் நடைபெறும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 12:04
0: நேயர்களே, தொடர்வது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு பத்தாண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13ஆம் தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26ஆம் தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி
ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும், உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும், உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும், பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர், மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாள் அன்று

அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடு பொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை, மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது, மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்திக் கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே
நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே

தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்க தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசாமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும் போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும்.
நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து

அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத் திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல் நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது.
நமது பெரியோர் முதியோர் எல்லாம்

தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் எனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன.
கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்

0: ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாக இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தவுன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஜிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தவுன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பானது. பிரதமர் தமது உரையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே வியந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக மக்கள் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது என்றும், மக்கள் தங்களுடைய தொலைபேசி வாயிலாகவே தங்களை பற்றியும் தங்களின் குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும் என்று கூறியுள்ளார்.

மேலும் இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பிரதமர் தமது உரையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோமநாதர் ஆலயம் பல தகர்ப்புகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையில் இந்தியாவின் நிலையான தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி நல்லாசிகள் அளித்து வருகின்றது என்றார். ஆகையால் இன்று நாம் பெருமிதத்துடன் இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம் என்று பெருமையுடன் கூறினார். மத்திய பிரதேச உமரியா மாவட்டத்திலுள்ள பந்தவ்கர் புலிகள் காப்பகத்தில் 5 நாள் யானை திருவிழா மற்றும் புத்துணர்ச்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம் தாமோகர் இடைநிலை மண்டலத்தில் உள்ள பராசி கேட் அருகே செப்டம்பர் 24 முதல் 28 தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு இடைநிலை மண்டலத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் கிராம மக்களிடையே வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பரப்புவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கடற்படை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்படை கட்டளையகம் 11வது விசாகப்பட்டினம் கடற்படை மாரத்தான் போட்டி டிசம்பர் 13 அன்று நடத்தவுள்ளது. இதன் பதிவுகள் அக்டோபர் 4 தேதி தொடங்கவுள்ளது. இந்த மாரத்தான் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது என்று விசாகப்பட்டினம் மாநகராட்சி ஆணையர் திரு கேத்தன் கார்க் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். பங்கேற்கும் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி. ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆண்களே நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேசிஆர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: கல்யாணத்துல கவனிச்சியா
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ நீங்கள் என்ன டாபிக் பேச போறீங்கன்னு சொல்லவே இல்லையே வெற்றி அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுக்கு கேட்குது. எஸ் இப்பதான் நான் சொல்லவே போறேன். எஸ் வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இல்லை. யாராவது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஆனால் நாம தான் அதை கேட்டிருக்கவே மாட்டோம். காசை சேவ் பண்ணு, உடம்பை பார்த்துக்கு, அப்பா அம்மா கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணு, நல்ல ஃப்ரெண்ட்ஸை விட்டுடாத அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாதாரண அட்வைஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் பெருசாக நம்ம காதில் வாங்கியே இருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் காலகட்டம் அடடா இப்போவே நம்ம கேட்டிருக்கணுமே, அதாவது அப்போவே கேட்டிருக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி தான் இந்தியன் நேஷனில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்டினாக கேட்க போகிறோம். எஸ் ஆண்கள் வாழ்க்கையில் எதை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆணா? ஸோ உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. நான் டாபிக் சொல்லி முடிச்ச உடனேவே ஒரு காலர் வந்திருக்காரு. ஸோ யார் எங்கிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம், யார் எங்கிறது அழைப்பது?
4: வணக்கம் சார், இக்கு மகிழ்ச்சியான வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.

0: வணக்கம் சந்திரசேகர், டாபிக் கேட்டீங்களா?
1: அருமையான டாபிக் சார், ரொம்ப அற்புதமா இருக்கு, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, ஆண்கள் வாழ்க்கையில ஏதோ ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு ஆனா நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க?
1: உறவுகளினுடைய அந்த உன்னதம் என்ன அப்படிங்கறத லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க சார். உறவுக்காரவங்க அப்படிங்கறவங்க எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க கூட குவாலிட்டி டைம், அதுவும் அம்மா கூட அப்பா கூட எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம எப்ப பாரு வெளியில சுத்திட்டே இருந்தோமே. அந்த சீரியஸ்னஸ் அப்படிங்கறது லைஃப்ல அந்த பிற்பகுதியில ஒரு 35-40 வயசுக்கு தான் புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கே தெரிஞ்சு பல பசங்க நம்ம வந்து வீட்டுக்கு வராங்க, வரணும், அம்மா அப்பா எல்லாம் பாக்கணும்னு, ஆனா வராங்களே தவிர்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல சார். எதுக்கு மத்தவங்களை பாப்பேன், எங்க வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு தம்பி வருவா, அப்படி வந்தானா நாலு நாள் இருப்பாரு, நாலு நாள் வெறுனா ஒரு 10-15 நிமிஷம் தான் வீட்டுல இருப்பாரு, வெளியில போயிடுவாரு. அப்ப நான் யோசிச்சிருக்கேன், இவர் எதுக்கு இங்க வரணும், பேசாம அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாமே அப்படின்ட்டுன்னு. இப்படிதான் போயிட்டு இருக்க பல்வேறு நபர்கள் அவங்க பிற்பகுதியில்தான் புரிஞ்சுக்குவாங்க நான் ஃபீல்
0: பண்றேன். நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சந்திரசேகர் சொல்லிட்டாரு. ஸோ உறவுகளுடைய முக்கியத்துவத்தை தான் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவருடைய கருத்துக்களை. எஸ், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.
2: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்க நிகழ்ச்சி பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் சார், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: வணக்கம் கண்ணன் சார், சொல்லுங்க. சோ ஆண்கள் வாழ்க்கையில ஏதோ ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆனா?
3: இது இருந்தாதாங்க ஆண்களுக்கு மரியாதை, அதான் பணம்.
0: ஓகே,
3: அதாவது வந்து நான் வந்து தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண மாட்டேங்க, ஆனா இருக்கும் போது வந்து தாராளமா செலவு பண்ணுவாங்க. எதுக்காக யாராவது ஒருத்தர் உதவி அப்படி இப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதுவும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த பணத்துக்கு வந்து நிக்க கஷ்டப்படும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்க, அப்பதான் அந்த லேட்டா அதை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை எனக்கு கிடைச்சிச்சுங்க. அதாவது எங்க வீட்டுல பெரியவங்க கூட சொல்லுவாங்க, தண்ணி மாரி செலவு பண்ற, மத்தவங்க கேட்கும் போது குடுக்குற, ஆனா நீ ஒருத்தருக்கிட்ட போய் நிக்கும் போது அந்த கஷ்டம் உனக்கு தெரியும் அப்படிம்பாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஆனா நம்ம குடுக்கறது வந்து அவங்களுக்கு உதவும் நினைச்சுதான் குடுப்போம், ஆனா நம்மளுக்கு அது உதவாமலே போகுது பல நேரம்.
3: அதான் தர்மதுறையில வர மீறிங்க கடைசியில ஏமாளிங்கிற பட்டத்தை தான், அதான் நானா உன்ன கேக்கலையே, நீங்களா வந்து செஞ்சீங்க, நான் இருக்கும் போது தரேன் அந்த வார்த்தை தான்.
0: அப்படி எனக்கு கூட அந்த அனுபவம் எல்லாம் உண்டு சார்.
3: ஆமாங்க, அதனால அது அந்த பணத்தினுடைய இது வந்து நான் மத்தவங்க போய் 10 ரூபாய் தாராளமா சொல்லு பண்ண, ஒரு தேவைக்கு 10 ரூபாய் இருக்கும் போது ஒருத்தர் முன்னாடி போய் நிக்கிற மாட்டீங்களா, அப்ப வந்து நம்ம உயிரே போய் உயிர் வந்துருங்க. அப்பதான் அதுல அது ஒண்ணு, அதை வந்து இப்ப ஒரு 10 வருஷ காலத்துல நான் தெரிஞ்சுட்டேங்க. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, பண விஷயத்துலயும் சரி எந்த விஷயத்திலயும் அவ்வளவு சீக்கிரம் என்ன ஏமாத்தவும் முடியாது, நான் ஏமாறதையும் விட்டுட்டேங்க.
0: அனுபவ பாடம் இதெல்லாம்.
3: ஆமாங்க, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு வச்சுங்க, யாருக்குமே மரியாதை இல்லைங்க. இந்த பணங்கறது ஒண்ணு இல்லைன்னா யாருக்குமே மரியாதை, பெத்த தாய தவிர மீது யாருக்கிட்டையுமே மரியாதை இல்லை அப்படிங்கறத உணர்ந்த
0: உடனே. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
3: நன்றி சார்.
0: ஸோ பேசுங்க தோழ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ தோழரா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பற்றி செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஆண்கள் வாழ்க்கையில் எதை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, பேசலாம், பேசுங்க தோழ.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:20:44 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு அந்த நிகழ்ச்சி பேசுங்க தொழ ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவா ஆண்களுக்கு அப்படின்னும் போது எந்த விஷயமும் தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு முன்னாடியே சொல்லி கூட இருப்பாங்க, ஆனா நம்ம

அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். காசை சேவ் பண்ணி வை, ஸோ வீணாக செலவு பண்ணாத, தேவையில்லாமல் மற்றவங்கிட்ட கொடுத்து கஷ்டப்படாத, உடம்பை பார்த்துக்க, ஹெல்த்து ரொம்பவே முக்கியம், அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நல்ல நண்பர்களை விட்டாது, இப்படி நிறைய அட்வைஸ் சொல்லிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்பவே சாதாரணமாக கடந்து போயிட்டே இருந்திருப்போம். பட் ஆனால் லேட்டாக அதை காலம் கடந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் புரிஞ்சிருப்போம். ஸோ அதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். எஸ், ஆண்கள் வாழ்க்கையில் ஒரு ஆணா நீங்கள் எதை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி பேசுங்க தோழா. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் மழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து?
3: வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
2: வணக்கம் கங்காதரன் சார், சொல்லுங்க. ஆண்கள் வாழ்க்கையில் ஏதோ ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு ஆனா நீங்க நினைக்கிறீங்க?
3: அதாவது நீங்க சொன்ன ரெண்டு விஷயத்தை தாண்டி, பணம், உடல் நலத்தை தாண்டி, இன்னொரு விஷயம், உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்க, கூடி வாழ்ந்த கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய உறவுகள் நம்மளை தேடி

0: வரும்போது அவங்கள இன்முகத்தோட வரவேற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா நாம கேக்குறது இல்ல. நம்ம அக்காவே நம்ம சொந்த அக்காவே மாமா வந்தா கூட நாம கண்டுக்காம போயிடுவோம். அப்ப அந்த வயசுல தெரியறது இல்ல,
1: கொஞ்சம் கூச்சமும் கூட இருக்கும்,
0: கூச்சமும் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, உங்க மாமா தாண்டா கூப்பிடணும்டா, அப்பதான் அவரு இது நினைப்பாரு, மரியாதை இருக்கு இல்லையா, நம்ம மச்சம் கூப்பிடலையான்ற மரியாதை மனசுல அவங்களை வரும், அவங்க நாளைக்கு அக்காவுக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்பா நீங்க பெரியவங்களுக்கு நீங்க கூட்டா சார் தானே, நான் வேற யா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். அது அப்பதான் சொல்லுவாரு, இது உனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும் பாரு, அப்ப உனக்கு இது கஷ்டமா இருக்கும், உன்னுடைய விஷயத்துக்கு எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுவேன், ஆனா அன்னைக்கு எப்படி போய் கூப்பிடுவேன்ற ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா. அவங்களும் ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது கூட எல்லாரும் வாங்க குடும்பத்தோட வாங்கன்னு, அன்னைக்கு அவங்க வீடு தேடி வா, அன்னைக்கு வந்து நம்ம வான் போட கூப்பிடல, இன்னைக்கு பாரு அவனுக்குன்னு ஒரு சுயநலமா யோசிக்கிறோம் அவங்க நினைப்பாங்க இல்லீங்களா.
1: கண்டிப்பா
0: இல்ல, நாமளே கூட நானே அப்படி யோசிச்சுன்னு நானும் நினைப்பேன்ல.
1: சோ நம்மளுக்கான சூழ்நிலை வரும்போது நம்ம அதை புரிஞ்சுக்குவோம்.
0: ஆமா புரிஞ்சுக்குவோம், அதை பேஸ் பண்ணிதான் இப்ப நானும் என்னோட பிள்ளைங்களையும் சொல்லி வளர்க்குறது அப்படிதான். நாளைக்கு ஒரு கட்டம் இல்ல இல்ல, நம்ம வீடு தேடி வந்தவங்கள அவங்க ஏதோ ஒரு உறவு சொல்லி ஆயிட்டு அது இன்னும் நம்ம சந்தனம் அங்க அங்கிள் பொதுவா ஒரு அங்கிள் ஆண்டி அப்படின்றது ஒரு பொதுவா இல்லாம அவங்க முறை வச்சு அண்ணன் தம்பி சித்தப்பா மாமா அப்படின்னு கூப்பிடுமா இன்னும் நெருக்கமான ஒரு விஷயமா அமையும். அது
1: கண்டிப்பா கண்டிப்பா நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
0: ஆமா ஆனா ஆமா இப்போ இப்ப நிறைய கேப் இருக்கு, இந்த கேப் ஃபுல்லா பண்றதுக்கு வருங்காலத்திலயும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யலான்றது என்னுடைய தாழ்மை.
1: நன்றி நன்றி சார், உங்களை இருக்கிறதுக்கு நன்றி.
0: நன்றி சார்.

நேர்களும் சற்று நேரத்தில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்படும்.

0: वर्ग में भारत की हरजिंदर कौर नवे स्थान पर रही। हरजिंदर कौर ने स्नैच में 94 किलोग्राम और क्लीन एंड जर्क में 110 किलोग्राम वजन उठाया। इस तरह उन्होंने कुल 204 किलोग्राम वजन उठाकर प्रतियोगिता की अपना जो अभियान था वो समाप्त किया। हरजिंदर कौर इसी के साथ ही पदक की दौड़ से बाहर हो गई और नवे स्थान से उन्हें संतोष करना पड़ा। दोस्तों अगले घंटे में फिर आपसे मुलाकात होगी, लेकिन हाँ उठा पटक जापान में जरूर जा रही है, कुछ अच्छी खबरें भी आएंगी शाम तक, जरूर बने रहें आकाशवाणी के साथ। फिलहाल मुझे मोहम्मद शाहिद आजमी और रिदुषी वस को इजाजत दीजिए, धन्यवाद।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி பேசும் தொடர் நிகழ்ச்சியோட நேரத்தை வந்து வந்துடும். இந்த நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் வாழ்க்கையில் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆனா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ 3 நேரங்கள் பேசியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து அப்பா அம்மாவை பத்தி, அதாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை பத்தி ஸோ லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, இன்னொருத்தர் கண்ணன் சார் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த மாதிரி மணி சேவ் பண்றது மற்றவங்க கொடுத்து உதவுறது அது மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் மாட்டாமல் இருக்கிறத பற்றி அவரோட கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஒரே ஊரில் வந்து கங்காதரன் சார் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா உறவுகளை வந்து நம்ம அழைக்கணும், வீட்டுக்கு வரும்போது உபசரிக்கிறதா இருக்கட்டும் அழைக்கிறதா இருக்கட்டும் அவங்ககிட்ட நெருக்கம் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கருத்துக்களை சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன நிகழ்ச்சியில் பேசின அனைத்து நேர்களுக்கும் நிகழ்ச்சி கிடைத்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. ஸோ சில விஷயங்கள் லேட்டாக புரிஞ்சிக்கலாம் பரவாயில்ல, பட் ஆனால் புரியாமலே மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி வரும்பாலோட பேசுகிற நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு.

0: நேர்களும் சற்று நேரத்தில் தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எல்லைக்கோட்டை தாண்டி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து எடுத்துரைத்தார்.
2: எனது அருமை நாட்டு மக்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது.

0: துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமை என்று அவர் கூறினார்.
0: நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும், உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும், உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும், பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது.
1: நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் எதிராக உறுதிப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத் திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக் கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைதளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள்.
1: மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை என்ற அவர் அளித்த வாழ்க்கையின் மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைதளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன.
1: செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள பல நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன.
1: தமிழகத்தில் திருச்சி மணப்பாறையில் பேராசிரியர் செல்வராஜ் தொன்மையான உருவச்சிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
0: தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது.

0: இருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச் சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ராணுவ திறனை மேம்படுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். சுற்றுலா என்பது பயணம் மேற்கொள்வது மட்டுமல்ல என்றும், அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை, லட்சக்கணக்கான இளையோருக்கு சுற்றுலாத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்வதற்கு சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூடுதல் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஹாக்கி கடைசி லீக் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. பி பிரிவில் 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்குஷ் பங்கால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் அவர் 5-0 என்ற கணக்கில் தஜிகிஸ்தானின் நெக்ரு சாலிமோவை வென்றார். வில்வித்தை பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்திய மகளிர் குழு 233-230 என்ற கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஆடவர் அணி 235-232 என்ற கணக்கில் பூட்டானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அனகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
4: வந்தவன் ஒரு பீப்பாயின் மீது அமர்ந்து தனது முழங்கால்களை மிகவும் நிதானமாக மடக்கினான். அந்த கால்களை ஒடிந்து விடாதபடி பதனமாக மடக்குவது மாதிரி இருந்தது அவனது செய்கை. வியர்த்திருந்து நெற்றியை துடைத்தான். அவன் முடியோ சருகு போல உயிரற்றிருந்தது. நெருப்பு பற்றி எரிந்தது. சுற்றியுள்ள பொருள்கள் எல்லாம் அசைந்தாடும்படியாக அனலடித்தது. காட்டுக்குள் இருள் கவிந்து நிழலாடியது. நெருப்புக்கு மேலாக உப்பிய கண்ணங்களோடு விளங்கும் இக்னாத்தின் உருண்ட முகம் பிரகாசித்தது. நெருப்பு மீண்டும் அணைந்துவிட்டது. புகை நாற்றம் மண்டியது. மீண்டும் இருளும் அமைதியும் நிலவியது. எனவே அந்த நோயாளி மனிதனின் கரகரத்த குரலை அப்போது தெளிவாக கேட்க முடிந்தது.
5: நான் இன்னும் சாதாரண மக்களுக்கு உதவ முடியும்.
4: ஒரு பெரிய குற்றத்தின்

உயிருள்ள ஞாபக சின்னமாக நான் விளங்க முடியும். இங்கே என்னை பாருங்கள். 28 வயதிலேயே நான் செத்துக்கொண்டிருக்கிறேன். 10 வருஷங்களுக்கு முன்னால் நான் 500 பவுண்டு கணமுள்ள சாமான்களை கூட கொஞ்சமும் முக்கி முணகாமல் சுமந்து சென்று விடுவேன். அந்த மாதிரியான உடல் வளம் மட்டும் இருந்திருந்தால் என்னால் 70 வயது வரை கூட சுலபமாக உயிர் வாழ முடியும் என நான் நினைத்தேன். ஆனால் நானும் மேற்கொண்டு 10 வருஷங்கள்தான் உயிர் வாழ முடிந்தது. இப்போதோ இதுதான் என் அந்திம காலம். என்னுடைய முதலாளிகள் என்னை சுரண்டி கொள்ளையிட்டு விட்டார்கள். என்னுடைய வாழ்நாளின் 40 வருஷ காலத்தை, 40 வருஷ வாழ்வையே அவர்கள் பறித்து கொண்டு விட்டார்கள். இதுதான் அவன் பாடுகிற பாட்டு என்றான் ரிப்பன். மீண்டும் நெருப்பு பற்றி கொண்டு முன்னைவிட பிரகாசமாகவும் பெரிதாகவும் எரிய ஆரம்பித்தது. மீண்டும் அங்கு சூழ்ந்து நின்ற இருள் தோப்பை பார்க்க விலகி ஓடியது. மீண்டும் அந்த நெருப்பை நெருங்கி வந்து ஊமையாக வெறுப்போடு நடமிட்டு அசைந்தாடத் தொடங்கியது. ஈர விறகு இறைச்சலோடு வெடித்தது. வெதுவெதுப்பான காற்று வீசியபோது மரத்திலைகள் சலசலத்தன. சிவப்பும் மஞ்சளும் கலந்த தீ நாக்குகள் ஒன்றை ஒன்று கட்டித் தழுவி உற்சாகமாக விளையாடின. அவை மேலோங்கி எரியும்போது தீப்பொறிகள் உதிர்ந்து பொறிந்தன. நெருப்பு கனலும் ஒரு தீச்சருகும் பறந்து சென்று அணைந்து செத்தன. வானத்து தாரகைகள் பூமியை நோக்கி புன்னகை பூத்தன. அந்த தீப்பொறிகளை தமது நட்சத்திர மண்டலத்துக்கு கவர்ந்தெழுக்க முயன்றன. இது என் பாட்டல்ல. துர்பாக்கியம் நிறைந்த தங்கள் வாழ்க்கை எத்தனை பேருக்கு ஒரு பெரிய பாடமாக விளங்கக்கூடும் என்பதையே அறியாத 1000 மக்களின் பாட்டு. எத்தனை மக்கள் தங்களது உழைப்பினால் முடமாகிறார்கள். எத்தனை பேர் வாய் பேசாது பட்டினி சாவு சாகிறார்கள். அவன் மீண்டும் இருமலினால் குனிந்து குலுங்கினான். யாகவ் மேஜை மீது ஒரு பாத்திரம் நிறைய கிளாஸ் பீரும் வசந்த காலத்து வெங்காயம் சிலவற்றையும் கொண்டு வந்து வைத்தான். சவேலி, இங்கே வா, நான் உனக்கு கொஞ்சம் பால் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் அவன். சவேலி தலையை ஆட்டினான். ஆனால் யாகவ் கக்கத்தில் கை கொடுத்து அவனை மேஜை அருகே கூட்டி சென்றான். அவனை ஏன் இங்கு வரவழைத்தீர்கள்? அவன் எந்த நிமிஷத்திலும் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறானே என்று ரிப்பினை நோக்கி கண்டிக்கும் தோரணையில் சொன்னாள் சோஃபியா. எனக்கு தெரியும் என்றான் ரிப்பின். ஆனால் அவனால் முடிந்த மட்டும் அவன் பேசிக் கொண்டிருக்கட்டும். அவனது வாழ்க்கை எந்த நல்ல காரணத்துக்காகவும் தியாகம் செய்யப்படவில்லை. அந்த கடைசி காலத்தையாவது அவன் நல்லபடியாக செலவழிக்கட்டுமே, எல்லாம் சரியாய்போகும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். இதில் என்ன, நீங்கள் ஆனந்தம் காண்கிறீர்கள் போல் இருக்கிறதே என்றாள் சோஃபியா. ரிப்பின் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விரக்தியோடு சொன்னான். சீமான் வீட்டு பிறவிகளான நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு முனகி தவிக்கும் இயேசு கிறிஸ்துவை கண்டாலும் கூட ஆனந்தம் கொள்வீர்கள். ஆனால் நாங்களோ இந்த மனிதனிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறோம். தாய் பயத்தோடு தன் புருவத்தை உயர்த்தியவாறே சொன்னாள். சரி சரி, இது போதும். மீண்டும் அந்த நோயாளி மேஜை அருகே தான் இருந்த இடத்திலிருந்தே பேச தொடங்கினான். அவர்கள் ஏன் மக்களை வேலையால் சாகடிக்கிறார்கள்? ஒரு மனிதனின் வாழ்நாளை அவர்கள் ஏன் கொள்ளையிட்டு பறிக்கிறார்கள்? எங்கள் முதலாளி, நான் நெபியோதவ் தொழிற்சாலையில் வேலை பார்த்தேன். ஒரு பாட்டுக்காரிக்கு குளிப்பதற்காக தங்க பாத்திரம் ஒன்றை பரிசளித்தான். அவளது படுக்கைக்காக கீழே போடுவதற்கு ஒரு தங்கத்தாளான மூத்திரச்சட்டியை கூட பரிசளித்தான். என்னுடைய பலமும் என்னுடைய வாழ்க்கையும் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போய்விட்டது. அதற்காகத்தான் நான் என் வாழ்க்கையை பறிக்கொடுத்தேன். என்னை வேலையை கொடுத்தே கொன்றுவிட்ட அந்த மனிதன் என்னுடைய வாழ்க்கையின் ரத்தத்தை கொண்டு தன் வப்பாட்டியை குளிப்பாட்டினான், களிப்பூட்டினான். என்னுடைய ரத்தத்தை கொண்டு அவன் அவளுக்கு தங்கத்தாலான மூத்திரச்சட்டியை வாங்கி கொடுத்தான். கடவுளின் அம்சமாகவும் கடவுளின் பிம்பமாகவும் தான் மனிதன் பிறந்தானாம். அந்த உருவத்திற்கு அவர்கள் செய்த உபகாரத்தை பார்த்தீர்களா என்று கசந்து போய் சொன்னான் எபிம். பின்ன சும்மா இராதே என்று தன் கையை மேஜை மீது தட்டி அறிந்து கொண்டே சொன்னான் ரிப்பின். அத்துடன் நிறுத்திவிடாதே என்றான் யாகவ். ஹிக்னாத் ஒரு சிரிப்பு சிரித்தான். ரிப்பின் எப்போதெப்போது பேசினாலும் அடங்காத அகோர பசிக்கொண்ட மனிதனின் பரபரப்போடு அந்த 3 இளைஞர்களும் அவனது பேச்சை காது கொடுத்து கேட்க துடிப்பதை

0: தாய் கண்டறிந்தாள். சவேலியின் பேச்சு அவர்களது முகத்தில் ஒரு விசித்திரமான ஏளன பாவத்தை படரச் செய்தது. அந்த பாவம் துல்லியமாகவும் வெளியே தெரிந்தது. அந்த நோயாளிக்காக அவர்கள் கொஞ்சம் கூட அனுதாபப்பட்டதாக தெரியவில்லை. அவன் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்று சோஃபியாவின் பக்கமாக சாய்ந்து கொண்டு கேட்டாள் தாய். ஆமாம், உண்மைதான் என்று உரத்த குரலில் பதில் சொன்னாள் சோஃபியா. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி மாஸ்கோ பத்திரிகைகளில் கூட எழுதினார்கள். ஆனால் குற்றவாளிதான் தண்டிக்கப்படவே இல்லை என்று சோர்ந்து போய் சொன்னான் ரிப்பின். அவனை தண்டித்தே இருக்க வேண்டும். அவனை ஜனங்களுக்கு மத்தியில் உருட்டி தள்ளி கண்டம் கண்டமாக துண்டம் துண்டமாக வெட்டி தரித்து அவனது அழுகிப்போன மாம்சத்தை நாய்களுக்கு விட்டறிந்திருக்க வேண்டும். ஜனங்கள் மட்டும் விழித்தெழுந்து விட்டால் அவர்கள் கொடுக்கின்ற தண்டனை மகா பெரிய தண்டனையாகவே இருக்கும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை கழுவுவதற்காக அவர்கள் எவ்வளவு ரத்தத்தை சிந்தித்தீர்பார்கள். அந்த ரத்தம் அவர்களது சொந்த ரத்தம்தான். அவர்களது இரத்த குழாயிலிருந்து உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கப்பட்ட ரத்தம்தான். எனவே தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை அகற்றுவதற்காக பெருமளவு ரத்தம் சிந்துகிறார்கள். குளிர்கிறது என்றான் அந்த நோயாளி. அவனை எழுந்திருக்க செய்து நெருப்பருகே கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு யாகவ் உதவி செய்தான். நெருப்பு பிரகாசமாக எரிந்தது. உருவமற்ற நிழல்கள் அதற்கு மேலாக நடுங்கி ஆடிக்கொண்டே தீ நாக்குகளின் உற்சாகம் நிறைந்த விளையாட்டை வியந்து நோக்கிக் கொண்டிருந்தன. சவேலி ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்து மெலிந்து வெளுத்து போன தனது கரங்களை நெருப்பு வெக்கையை நோக்கி நீட்டினான். ரிப்பின் அவனை நோக்கி தலையை அசைத்துவிட்டு சோஃபியாவிடம் பேசத் தொடங்கினான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: பிற்பகல் 3 மணிக்கு
5: ஞாயிற்றுக்கிழமைகளில்
4: ரெயின்போ கிட்ஸ்
6: தினமும்
5: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
7: தொடர்வது செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பானது. வரும் அக்டோபர் 2 தேதி மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் குறித்து பேசுகையில், மகாத்மா நமக்கு அளித்த பல நல்ல விஷயங்களில் தூய்மையும் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், மத்திய பிரதேசம், ஆந்திரா, மும்பை, டெல்லி ஆகிய மாநிலங்களில் இளைஞர்கள் செய்து வரும் நதி, குளம், குட்டை, கடற்கரை தூய்மைப்படுத்துதல் மற்றும் குப்பைகளை தரம் பிரித்தல் போன்ற தூய்மைப் பணிகளை குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பிரதமர் பேசுகையில், தாவரங்கள், செடிகொடிகள், உயிரினங்களை பாதுகாப்பதோடு அனைத்து சூழல் அமைப்பையும் பாதுகாக்கிறோம். தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு முயற்சிகள் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையில் வெளிப்படுத்துகிறது என்றார். தொடர்ந்து தமது உரையில், போதைப் பழக்கத்தை தடுக்கும் வகையில் மை பாரத் இயக்கத்தின் தன் ஆர்வலர்கள் பள்ளி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். மகளிர் மற்றும் பங்கேற்கும் மகளிர் உங்கள் சாய்ஸ். ஹாய் ஸ்நேகிதே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்க உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுங்க 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் துவக்கமாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் ஜாய் ஸ்னேகர் யார் எங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: குட் ஆஃப்டர்நூன் சார்.
0: குட் ஆஃப்டர்நூன் சொல்றது யார் எங்கிறது?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி மேடம் வணக்கம், சொல்லுங்க என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: வசூல் ராஜா MBBS அந்த படத்துல இருந்து 10 நம்பர் 1 சொல்லு அந்த சாங்.
0: சரி நீங்களும் சொல்லலாம், ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க 10.
1: விருப்பாடல்
0: எங்களுக்கு

0: அதிக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மக்களே, உங்கள் ஜெயஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து அழைப்பது?
3: வணக்கம் சார். வணக்கம். ஸ்நேகிதே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஹேமலதா
2: கள்ளக்குறிச்சில இருந்து. ஹேமலதா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு நான் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் பிளே பண்ணணும்?
3: எனக்கு வந்து இப்ப பாரத பிரதமர் இன்னைக்குதான் இப்ப பேசி முடிச்சாரு இல்லைங்களா, நம்ம பாரத கலாச்சாரத்துக்காக அந்த பாட்டு செங்கோட்டையில இருந்து பாடு பாடு பாரத பண்பாடு, அது அந்த பாட்டு போடுங்க சார்.
2: ஓகே மேடம், கால்பனது
3: நிஞ்சி. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம், எலிசபெத் மேமம் அந்த தாய் நாடகம் அவ்வளவு சூப்பரா, அது குரல்லே நடிக்கிறாங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது கேக்குறதுக்கே. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னேன்னு
2: சொல்லிருக்காங்க.
3: தேங்க்யூ சார்.
2: கால்பனது நிஞ்சி மேடம், உங்களோட பாடல் வந்து கிட்டஞ்ச பண்ணுங்க.
3: நன்றிங்க சார், நன்றி.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி FM ரெயின்போ புதுவை 102.8. வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர். உங்கள் சசினிகேஷன் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், நெல்லிக்குப்பத்திலிருந்து சோபனா பேசுறேன்.
0: வணக்கம் சோபனா மேடம், சொல்லுங்க என்ன சாங் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: சார், வீட்ல விசேஷம் படத்துல இருந்து வா வெண்ணிலாவே, அதாவது பாப்பா சாங் கொடுங்க.
0: ஓகே, வீட்ல விசேஷம், அதாவது இப்ப ரீசெண்டா வந்த வீட்ல விசேஷம் திரைப்படத்துல இருந்து, ரைட்டுங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகே மேடம், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: Thank you.
0: மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்க உங்களோட விருப்பம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ஆயிஸ்னிக் இதய மகளிர். உங்கள் ஆயிஸ்னிக் ஷோல விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து?
1: வணக்கம், நான் பாண்டியிலிருந்து

0: என்ன பாடல் பிளே பண்ணணும்?
1: சிநேகிதியின் படத்து பேரு ராதை மனதில், ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ணால, அந்த பாட்டு வேணும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடுங்க. எஸ் உங்களுக்கான பாடல் வருது கேட்டேன், பண்ணுங்க. கால் பண்ணது நன்றிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்படுகிறது.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்ட சுயந்திர நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹாய், வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், பர்வீன் திருவாமலை. நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் மேடம், நலம். நீங்கள் நலமா?
1: எல்லாம் நலம் சார்.
0: சூப்பர், ஓகே. என்ன சாங் வேணும் உங்களுக்கு? விருப்பாடலை கேட்கும்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர். உங்கள் ஜெய நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் சார், பாணிகள் ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம் மேடம், நான் நலம், நீங்க நலமா?
3: நலமா இருக்கேன்.
2: ஓகே மேடம், என்ன சாங் வேணும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில்?
3: படம் அழைப்பாயிலே சார், பாடல் ஸ்நேகிதே, இந்த பாடல் சார்.
2: ஓகே மேடம், உங்களுக்கு பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாட நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி. ஹாய் ஸ்னிக்தே மக்களே, உங்கள் சாய்ஸ். நேரம் 1:47:46 ஆயிடுச்சு. சோ நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம்ப்பா, நான் சேதராபுரத்துல தமிழ் சொல்லி பேசுறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடலாம் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
1: பெண்மணி அவள் கண்மணி படத்துல இருந்து மூங்கிலே காடுகளே முத்து மழை மேகங்கள் பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள், அந்த பாட்டு.
0: ஓகேவா, சூப்பரா பண்ணீங்க. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு பண்ணுங்க. கால் பண்ணது நன்றி.
1: நன்றிப்பா.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: மாரடைப்பின் அறிகுறிகள். மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூஜம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
5: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
6: நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சி நிர்வாக பாடல் கேட்கலாம். வெண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 எட்டு நொடிகள். கேட்க இருப்பது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி. சுசிலா குரலில் பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி கேட்கலாம். நேரம் 2:20 கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சி அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் காலங்களில் அவள் வசந்தம் பாடல் கேட்கலாம்.

0: கட்டடைப்பின் அறிகுறிகள். மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: நேயர்களே, சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டு முடிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்று காணுங்கள். நிகழ்ச்சி அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்கலாம்.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: மை நேம் இஸ் ஜீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
1: போறேன்.
3: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்பொழுதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை

0: நேற்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலத்தை வென்ற கான நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இருவள்ளுவர்கள் படத்திலிருந்து.

காலத்தால் அழியாத இனிய பாடல்களை கேட்டு முடிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:41 நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் பி. சுசிலா குரலில் புதிய பறவை படத்திலிருந்து பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
6: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
5: அளித்துக் கொண்டிருக்கும் பாடலின் படம் போலீஸ்காரன் மகள்.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: ஸ்ரீனிவாஸ் எல்லாரேஸ்வரி குரல்களில் அடுத்ததாக ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நேரம் 2:50 நொடிகள்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 2:54 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் பார்மகளே பார் படத்தில் நடந்த டிஎம் சவுந்தரராஜன் பீஸ்லா குரலில் பாடலுக்கு கேட்கலாம். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: பகல் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavashini.
2: Hi, Nada Shetty Bolay. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: தோலே

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வெளிப்படுத்துங்க. நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. இந்த ப்ரோக்ராம் கிட்ஸுக்காகவே சீக்கிரமாக கால் பண்ணுங்க, அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. அவங்க திறமைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது அயன் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர்.

0: சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பிற்பகல் 3 மணிக்கு
2: சனி
1: மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
3: நேரம் 3:38 இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். உங்க வீட்டுல கிட்ஸ் இருக்காங்களா? பயங்கர டேலண்ட் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760, மதுரையின் 2271770. இப்போ ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். ஜெயம் படத்துல இருந்து.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற?
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: நட்சத்திர பறவைக்கு, நட்சத்திர பறவைக்கு நாலு நாலு கயிறு.
0: பிற்பகல் 3 மணிக்கு
9: சனி
0: மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
10: நம்ம

0: 21:21 கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ கிட்ஸ் நம்ம நிகழ்ச்சியில கலக்கிறதுக்கு ஒரு கிட்ஸ் அந்த காரே கேட்டலாம் யார் எங்கிருந்து அப்படின்னு. வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம்
0: சொல்லுங்க. உங்க பேர் என்ன?
2: ஜெய்ராம்.
0: ஜெய்ராம், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா?
2: ஆமா.
0: சரி, எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கெண்டிங்குப்பம்.
0: கெண்டிங்குப்பத்துல இருந்தா?

0: ஆமா.
1: ஓகே, என்ன டாலன்ட் வெளிப்படுத்த போறீங்க நீங்க?
2: ரைம் சொல்ல
0: போறீங்க.
1: ரைம்ஸ். என்ன ரைம் சொல்ல போறீங்க?
0: ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ், ஐயா புஷ்யால் ஃபன் டவுன்.
1: ஆஹா, நான் கூட இருந்தேன்னா எல்லாரும் விளையாடி இருந்திருப்பேன். வேற என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதானா?
2: இல்லனா ஒரு காம்படிஷன்.
1: ஹலோ, ஜெயராம், திருக்குறள் சொல்றீங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா கியூட்டா சொன்னீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ டம்மா, தேங்க்யூ சோ மச். நிகழ்ச்சியில் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: பிற்பகல் 3 மணிக்கு.
6: My name is Jeevagavashini. Hi, Mata Shetty Bale.
7: My name is Kaushik.
8: Hi, na Krishika pesra. Na iniki Rainbow Kids la kadha solla pora.
5: Rainbow Kids. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாடல் கேட்கலாம் இறுதி சுற்றுப்படத்திலிருந்து.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்பொழுதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்களின் முதன்மை அலைவரிசையில் இன்று 7:30 உழவர் உலகம். கத்தரி சாகுபடி குறித்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பண்ணைக்குச்சிப்பாளையம் உழவர் ஜி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பனை செய்திகள் ஆகியவை இடம்பெறும். மறவாதீர்கள் நேர்களே, இந்த நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில். நேரம் 3:42:37 கேட்டுக் கொண்டிருப்பது ரெயின்போ கிட்ஸ். உங்க கிட்ஸுடைய திறமைகளை வெளிப்படுத்த நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271176 மற்றும் 2271770. இப்போ ஒரு சூப்பரான பாடல் கோச்சடையான் படத்திலிருந்து உங்களுக்காக.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தார். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றும் இல்லை.

என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ எஜமான தலைவன். நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும், எதிர்த்த நில் துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும். பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்க கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

தட்டி தடுச்சுடுதா.

0: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும், இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 3:49. உங்க வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா, நிறைய டேலண்டடோட இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271-7607 மற்றொரு எண் 2271-7700. பாடல் கேட்கலாம். தனி ஒருவன் படத்தில் அடுத்து

0: பகை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர்

0: அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
4: சூப்பர் பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா,
6: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
8: என்ன சொல்றதுல
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: நேரு 3:55:29 நொடிகள். நம்முடைய நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஸ்ட்ராபெரி படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வீக்கெண்ட் சண்டேவா ஃபன் டேவா மாத்தக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போவின் ஒரு ஷோ அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதுதான் நம்ம கட் கேமரா ரோலிங். இந்த ஷோவுக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ் வந்திருக்கேன். ஆல்ரெடி இங்க ஆர்ஜேவா இருந்த போன ஷோல இருந்தாங்க இல்லையா ஸ்ரீதேவி, அவங்களும் என் கூட இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்க எல்லாரும் ஒரு டியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அதி ஈகரோட என்னென்ன கட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தமிழ் வந்து ஆர்வமா இருக்கிறேன். என்ன தமிழ், ரெடியா இருக்கீங்களா?
1: நான் ரெடியா இருக்கேங்க. நம்ம நேயர்களும் கண்டிப்பா இந்த ஷோ கட் கேமரா வந்துருச்சு என்னைக்கு என்ன டைலாக் போட போறாங்க அப்படின்னு அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி ஆவலோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டைலாக் பிளே பண்ணிரலாமா?
2: கண்டிப்பா பிளே பண்ணனும், அப்பதானே நிறைய பேர் கால் பண்ணுவாங்க.
1: நீங்க இன்னைக்கு என்ன கெஸ் பண்றீங்க? காமெடியா இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு சீரியஸான டைலாக், இல்ல இன்ட்ரோ டைலாக், எதுவா இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க நம்ம ஷோல இன்னைக்கு?
2: சரி பிளே பண்ணுங்க, முதல்ல கேட்டுட்டு சொல்றேன் நான்.
1: அது ரொம்ப சேஃபா இருக்கீங்க ஸ்ரீதேவி நீங்க, அதாவது எனக்கு சஸ்பென்ஸ்லாம் தேவை இல்ல, நீங்க பிளே பண்ணுங்க அதை கேட்டு வேணா
2: சொல்றேன். ஆமா நான் வேணா கேட்டுட்டு கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு.
1: ஓகே, சஸ்பென்ஸ் வேணாம்ப்பா, ப்ளே பண்ணிருங்க. ப்ளே பண்ணிட்டு கேட்டுட்டே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் ஸ்ரீதேவியோட வேண்டுகோள் எடுத்து நம்ம நேயர்களும் வெளியே, தம்பி அவங்க சொல்ற மாதிரிதான்ப்பா எங்களுக்கும் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டேன்னா நாங்களும் கேட்டுட்டு சந்தோஷமா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது கேட்கறதுனால நான் அதை ப்ளே பண்ணிடுறேன்.
3: நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், லண்டன்ல இருக்கலாம், மெட்ராஸ் வேணா வேணாம்னு சொன்ன கேட்டாடியே. இப்ப மெட்ராஸ்ல 110 degrees வந்து இறங்கணும்னு கையெல்லாம் கருப்பா போச்சு.
4: நான் மட்டும் என்ன சொன்னேன், சுவிட்சர்லாந்து அப்படியே அமெரிக்கா போயிட்டு ஒரு 10 ரெஸ்ட் எடுத்து வருவோம், குழுங்கணும்னு இருக்குன்னு சொன்னேன், நீ கேட்டா தானே.
3: சரி இப்ப என்ன கட்டு போச்சு, யாரு நம்ம மேனேஜர்
4: குமார்
3: அவன் சொல்லி ஒண்ணு சுவிட்சருக்கு டிக்கெட்ட போடு.
1: ஸ்ரீதேவி உங்களோட வேண்டுகோள் படி நான் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக போட்டுட்டேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: எனக்கு என்னவோ வந்து உங்களுடைய உள் உணர்வுகளை வந்து இப்ப வெளியில இருந்து வெயில வந்தீங்கல்ல, அது உங்களுக்காகவே பிளே பண்ண மாதிரி வந்து அனுபவிச்சதெல்லாம் பிளே பண்ண மாதிரி இருந்தது.
1: ஐயோ பைபிள கண்டுபிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. தொழில் ரகசியங்களை வெளியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்றது?
2: நம்மளுடைய நேயர்கள் பாருங்க, அவங்களும் அதே மாதிரி வெளியில அலைஞ்சி திரிஞ்சு இதே மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க இல்லையா. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து புலம்ப போறாங்க அப்படின்றது இனிமேதான் தெரியும் நமக்கு.
1: ஆமா நிச்சயமா, இந்த மாசத்துலயும் வெயில் அதிகமா இருக்கு.

0: அதனால அந்த ரிலேஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் டைலாக்கும் அதுக்கும். சோ மறுபடியும் ஒரு வாட்டி பிளே பண்ணிடலாம். இந்த டைலாக பிராக்டிஸ் பண்ணிட்டு எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2271777. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 04133 அப்படிங்கிற அந்த முன்கூறிட்டு எண்ணும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங்.
1: நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், லண்டன்ல இருக்கலாம் மெட்ராஸ் வேணா வேணாம்னு சொன்னே கேட்டாரியே. இப்ப மெட்ராஸ்ல 110 டிகிரியா வந்து இறங்கணும்னு கையெல்லாம் கருப்பா போச்சு.
2: நான் மட்டும் என்ன சொன்னேன், சுவிட்சர்லாந்து அப்படியே அமெரிக்கா போயிட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்து வருவோம் குழுங்கணும்னு இருக்குன்னு சொன்னேன். நீ கேட்டா
1: தானே. சரி இப்ப என்ன கட்டு போச்சு, யாரும் நம்ம மேனேஜர்
2: குமார்
1: அவன் சொல்லி ஒன்னு சுவிட்சருக்கு டிக்கெட்டை போடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ FM பிரைன் போஸ் கட் கேமரா ரோலிங். ஸ்ரீதேவி, ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் போட்டோம், என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி சமாளிச்சிட்டிங்க. ஸோ அந்த டைலாகை கேட்டுட்டு நிறைய கால் வந்திருக்கு. அதில் ஒரு கால் இப்போ அட்டன் பண்ணியிருக்கேன். யார் எங்கேருந்து பேச போகிறாங்க, அவங்க அந்த டைலாகை எப்படி சொல்ல போகிறாங்கன்னு உங்களை மாதிரி நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். மைக் ஓப்பன் பண்ணிடலாமா?
4: கண்டிப்பாக.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம் சொல்கிறது யார் சார்?
5: அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன்.
3: ஐயப்பன் சார், டைலாகை கேட்டிங்களா?
5: இல்ல, இன்னும் ஒரு வாட்டி போடுங்க.
3: இன்னொரு முறை போடுங்க. சரி, ஐயப்பன் சாருக்காக அந்த டைலாக போட்டுறோம். ஸ்ரீதேவி போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, ஐயப்பன் சார் தான் ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்காரு. டைலாக பின்னி பெடல் எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன்.
4: கண்டிப்பா வந்து அவரு சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன்.
3: ஓகே, டைலாக ப்ளே பண்ணிடலாம்.
6: நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், லண்டன்ல இருக்கலாம், மெட்ராஸ் வேணா வேணாம்னு சொன்னே கேட்டாடியே. இப்ப மெட்ராஸ்ல 110 degrees வந்து இறங்கணும்னு கையெல்லாம் கருப்பா போச்சு.
7: நான் மட்டும் என்ன சொன்னேன், சுவிட்சர்லாந்து அப்படியே அமெரிக்கா போயிட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்து வருவோம், குளுங்கணும்னு இருக்குன்னு சொன்னேன். நீ கேட்டா தானே?
6: சரி, இப்ப என்ன கட்டு போச்சு? யாரு நம்ம மேனேஜர்
7: குமார்,
6: அவனு சொல்லி ஒண்ணு சுவிட்சருக்கு டிக்கெட்ட போடு.
3: டைலாக ப்ளே பண்ணியாச்சு. ஐயப்பன் சார் கேட்டீங்களா?
5: நம்ம மேனேஜர் யாரு
3: வெயில
4: வந்து போயிட்டு வந்திருக்காரு. அவரோட வெயிலோட தாக்கம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, நீங்க என்ன கம்மியா சொல்றீங்கன்றதுக்காக அவரே ஏத்தி சொல்றாரு.
3: ஆமா, ஏன்னா படம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதுல டைலாக் ரொம்ப பழசா சொல்லிருக்கேன். நீங்க என்ன இன்னும் இதுல இருக்கீங்க, இப்ப லேட்டஸ்ட் தகவல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு நினைக்கிறேன். சூப்பர் சார், ஐயப்பன் சார் சூப்பரா பேசுனீங்க, நல்லா இருந்தது சார்.
5: நன்றி.
4: எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் சார் உங்களுக்கு.
5: நன்றி நன்றி.
4: தேங்க் யூ.
3: ஸ்ரீதேவி, இப்ப ஃபர்ஸ்ட் காலர் அறந்தாங்கி ஐயப்பன் சார் வந்தாரு, டைலாக பேசினாரு, அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்ததா யார் பேச போறாங்க, இந்த டைலாக யார் யார் குரல்ல கேட்க போறோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சினிமால பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சு பாத்திருப்போம், ஆனா நம்ம லிசனர்ஸ் வந்து அதை பேசி காட்டும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா?
4: அவங்க அழகா வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரிதான் சூப்பரா வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நிறைய அவங்களே ஓன் டைலாக் எல்லாம் போடுறாங்களா, அப்பெல்லாம் சூப்பர், இன்னும் சூப்பரா ஆக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம்.
3: ஏன்னா சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மாடுலேஷன்லயும் அந்த டைலாக் சொல்றாங்க. நாம ஒரு மாடுலேஷன்
6: போச்சு.
7: நான் மட்டும் என்ன சொன்னேன், சுவிட்சர்லாந்து அப்படியே அமெரிக்கா போயிட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்து வருவோம், குளுங்கணும் இருக்குன்னு சொன்னேன். நீ கேட்டா தானே?
6: சரி, இப்ப என்ன கட்டு போச்சு? யாரு நம்ம மேனேஜர்
7: குமார்,
6: அவன் சொல்லி ஒன்னு சுவிட்சருக்கு டிக்கெட்ட போடு.

0: love you too, man. I love you too, man. I love you too. I love you too.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: நேரம் 4:16:38 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ அண்ட் ஸ்ரீதேவி, எஃப்எம் ரெயின்போல. கட், கேமரா ரோலிங்.
4: இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்களா தமிழ்?
3: கண்டிப்பா, நம்ம நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிட்டாலே போதும், டைலாக் போட்டாலே போதும், நம்ம எஃப்எம் ரெயின்போக்காகவே காலர்ஸ் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப யார் வந்திருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார், சாமிக்கன் பேசுறேன், நல்லாத்தூர்ல இருந்து.
3: நலமா இருக்கீங்களா சார்?
5: ஐயப்பன் அவருக்கு அந்த டயலாக் தான போட்டீங்க?
3: ஆமா, அதனால அதுல இருந்து அப்படியே பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க சார். வந்து ஒரு ஏகலைவன் மாதிரி எங்கேயோ ஒருத்தவங்க பண்ணும்போது அதை அப்படியே கேட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டு நான் அப்படியே சொல்லிடுறேங்க அப்படின்றாரு. சரிங்க சார், உங்களுக்காக ரோலிங் தட்டிரட்டுமா?
5: தட்டிருங்க சார்.
3: கட், கேமரா
4: ரோலிங்.
5: நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா நீ? லண்டன்லயே இருக்கலாம் சொன்னேன். நீ மெட்ராஸ் மெட்ராஸ் போகணும், லண்டன்லயே இருக்கலாம் சொன்னேன். மெட்ராஸ் பத்தியா வந்த உடனே 110 டிகிரி வெயில் அடிக்குது, கையெல்லாம் கருப்பா போச்சு. நானும் அப்பவே சொன்னேன், சுவிட்சர்லாந்து போயிட்டு அப்படியே அமெரிக்கா போயிட்டு ஜாலியா 10 நாள் இருந்துட்டு வரலாம்னு சொன்னேன். நீங்க கேட்டா தானே சார் மேனேஜர் குமார்
3: போன போட அவனுக்கு.
4: அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசிக்கிற மாதிரி இருந்தது.
3: யாரோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் தெரியுங்களா? ஆமா, நீங்களா உங்களாலதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா சூப்பரா அந்த டைலாக் ஃபுல்லத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நல்லா இருந்தது நீங்க பேசினது.

0: ஓகே, நீங்க எதாவது ட்ரை பண்ண போறீங்களா? நீங்களே பாடிருங்க, நீங்களே பாடிருங்க.
1: என்றும் தாளாத்திதே தமிழ் பாடல் காவியம் அமுதூறும் ஓவியம் இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்குமே சுவைதான் இங்கு புதுராகம் தன்னிழைக்கலாம் இசை கோடி நீட்டலாம் ஆகாஷ்வாணி எப்பம் ஆகாஷ்வாணி
0: மட்டும் சொல்லுங்க சார். அழைப்புக்கு மிக்க நன்றி, பாராட்டுகள் சார்.
1: நன்றி.
0: பேசுறீங்க
2: தமிழ் சார். வணக்கம்.
0: தமிழ் சார் மட்டும் இல்ல, இங்க மேடமும் இருக்காங்க, ஸ்ரீதேவி மேடமும் இருக்காங்க, அப்புறம் கோச்சிருவாங்க, அப்புறம் அடுத்த ஷோல
3: பாத்தீங்கன்னா வெளியில போயிடுவேன்.
2: வணக்கம்
0: இருவருக்கும். வணக்கம்.
3: சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன், கோச்சிட்டு போயிட்டா எப்படி வந்து கூப்பிடுவீங்க நீங்க?
2: அன்பா
0: கூப்பிடுவேன் மேடம். வந்துருங்க மேடம், உங்க ஷோ இல்லாம எங்களால கேட்க முடியாது. அப்படியா, எப்படி கூப்பிடுவீங்க உங்களை?
2: அன்பு ஆயுதம், அன்புக்கு ஆயுதமே கிடையாது மேடம்.
0: அன்பே ஒரு ஆயுதம் தான்றீங்களா?
2: அப்படி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நம்ம மூவியா வந்திருக்கு மேடம் சார். இதுக்கு நான் அன்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அன்புள்ள ரஜினிகாந்த், அதுக்கு மூவி வந்திருக்கு.
3: ஓ, இதெல்லாம் சொல்லி வந்து என்ன கூப்பிடுவீங்க நீங்க?
2: இறங்கும் போது என் கையெல்லாம் கருப்பா போச்சு. இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு, நாம்ப அமெரிக்கா போயிட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டு லீவ் எடுத்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டு
3: வரலான்னு
2: நம்ம மேனேஜர் யாரு?
0: மேனேஜர் யாரா? எங்க கிட்ட கேக்குறீங்களா?
3: நம்ம தமிழ்தா
2: குமாரு, நம்ம குமாரு. அவர்கிட்ட சொல்லி ஒரு டிக்கெட் போட சொல்ல சுவிட்சர்லாந்துக்கு.
0: ஏ, பஸ்ல நேரா போயிட்டு சுவிட்சர்லாந்துக்கு. சூப்பரா ட்ரை பண்ணீங்க
2: சார். சொந்த டயலாக் சொல்லிடுறேன் சார்.
0: சொந்த டயலாக் இருக்கட்டும், இப்ப ஒரு சின்ன டயலாக் போடுறேன். அந்த டயலாக் கேக்குறீங்களா? சின்னதா தான் இருக்கும்
2: சார். நான் இப்ப சொந்தமா நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் சார். அது நம்ம எப்ப முடியாது போட்டதான், இப்ப கூட போட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட.
0: அப்படியா, என்ன டயலாக்? ஆமாங்க சார். சரி சொல்லுங்க, என்ன எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க, நம்மள ரொம்ப இது பண்ணி பாக்குறாங்களே. ஓகே சொல்லுங்க.
2: இன்னைக்கு 4 மணிக்கு கேட்டீங்களாக்கா கட் கேமரா ரோலிங்க, அத்தியாவசியம் அவங்க வாய்ஸ் தானா?

0: ஸ்ரீதேவி என்னது இது, எஃப்எம் ரெயின்போ எங்கயோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இல்ல இல்ல, நம்மளுடைய நேயர்கள் வந்து பாட்டு கேக்குறாங்களோ இல்லையோ, நம்மளோட ப்ரோமோஸ் எல்லாம் பக்கவா கேட்டு சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க.
0: இந்த ஷோவை நம்ம கோஆர்ஜிஎஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நாம பண்ற ப்ரோமோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா சார், ஃபுல்லா சொல்ல போறீங்களா? அவ்வளவுதானா?
2: இங்கு நான் நடிக்கத்தான் வந்தேன், பார்த்தால் உங்கள் அன்புக்கு முன்னால என் அன்பு தோத்து போச்சு, என்
0: நடிப்பு தோத்து போச்சு,
2: தோத்து போச்சு கோபால் கோபால்
0: கோபால். ஓகே சார், உங்களுக்காக ஒரு சின்ன டைலாக் ஒன்னு போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்க, கேக்க பண்ண முடியுதா அப்படின்ட்டு.
2: சரிங்க சார்,
0: நான் போடுறேன், இப்ப போடுறேன்.
3: சும்மா இருங்கப்பா, வித்தனத்தை சுத்தி பாத்துட்டா உடனே வீடு கட்டினதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும்.
0: நீங்க கேட்டீங்களா, டைலாக் சொல்லுவீங்களா?
2: காதல விழுந்தது, சில இது விழுந்தது, சில இது விழுல.
0: விழுந்த வரைக்கும் சொல்லுங்க பாப்போம்.
2: முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும்,
0: மாலை வணக்கம் சார், நன்றி நன்றி. ஸ்ரீதேவி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, வர நேயர்கள் எல்லாம் நம்ம போடுற டைலாக் மட்டும் இல்லாம நம்ம ப்ரோமோஸ் ஜிங்கிள்ஸ் எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: எனக்கு இன்னும் இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள வயிறுவலி எல்லாம் எடுத்துக்கணும் நினைக்கிறேன். நிறைய சிரிப்பா காமெடியா பக்கவா இருந்து என்ன சொல்லுவாங்க, காமெடி ஷோ மாதிரி வந்து கட் கேமரா வழிக்கு வந்து கொண்டுட்டு போறாங்க நேயர்கள் எல்லாம்.
0: நான் என்னன்னா சண்டே ஃபண்டேன்ற மாதிரி ஆரம்பிச்சேன், ஆனா இது இவ்வளவு ஃபன்னா போகுங்கிற மாதிரி எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

நேயர்களே, நம்ம எஃப்எம் பிரெயின் போல இன்னைக்கு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, இன்னைக்கு நம்ம எஃப்எம் பிரெயின் போல நைட்டு 7:30.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்னும் சற்று நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: वहां फैसला होगा कौन पोडियम पर पहले स्थान पर रहता, कौन दूसरे, कौन तीसरे। हालांकि अभी तेजस्विन शंकर तीसरे स्थान पर बने हुए हैं।
1: And while we continue to follow the result coming in from athletics, there is an update from the men's 200 meters final as well. Animesh Kudur finished fifth, clocking 20.80 seconds in the final and missing the podium. Now let's move on to another men's event happening live right now. That is the men's high jump final with Sarvesh Kushare and Jyoti Shankar representing India. Jyoti Shankar has cleared 2 meters and is currently sitting in 6th position, while Sarvesh remains in contention as the competition continues. Another medal opportunity is very much in focus as the athletic action continues.
0: एक और मेडल इवेंट की बात करते हैं जहां भारत को होप है, भारत को उम्मीद है यहां पर पदक जरूर आएगा, वो है हॉकी। और हॉकी में महिला हॉकी टीम जिस तरह से लगातार शानदार प्रदर्शन करते हुए आ रही है, उसी का एक आधार यहां भी दिखाई दे रहा है। सिंगापुर के खिलाफ भारतीय महिला टीम जिस तरह प्रदर्शन कर रही, 5-0 की एक भारी भरकम लीड ले चुकी। तीसरा जो क्वार्टर है वो जारी है। आपको यह भी बता दें भारत ने जो 5 गोल स्कोर किए वो दूसरे क्वार्टर में गोल किए थे, दूसरे क्वार्टर में उन्होंने 5 गोल स्कोर किया। हालांकि तीसरा क्वार्टर जो है अभी जारी है, वहां पर कोई गोल नहीं हो सका। लेकिन जिस तरह से मजबूती से भारतीय टीम प्रदर्शन कर रही है, लगातार गोल कर रही है, यकीनी तौर पर माना जा रहा है यह भी एक टीम साबित होगी जो पदक के यानी पोडियम पर पहले दूसरे स्थान पर दिखाई दे सकती है।
1: एंड विद दीज अपडेट्स वी आर स्टिल वेटिंग फॉर रिजल्ट्स, ब्रिंगिंग इन मोर एथलेटिक मैचेस एंड लाइव अपडेट्स टू यू आफ्टर एन आवर। एंड विद दिस, दिस इज विदुषी वत्स विद शाहिद आजमी। स्टे ट्यून to Akashwani.
2: Asian Games 2026, Aichi Nagoya.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
5: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 4:36:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எங்க கூட ஸ்ரீதேவி அண்ட் தமிழ் கட் கேமரா ரோலிங்.
7: டைம் போனதே தெரியல இல்ல தமிழ்.
3: ஆமா, அதுவும் இல்லாம நம்ம ப்ரோமோஸ் எல்லாம் பாடி நம்மளே ஒரு மாதிரி குதூகலமா வச்சிருக்காங்க. இப்ப எந்த நேயர் வரப்போறாரு, அவர்கிட்ட நம்ம டைலாகே கேட்க போறோமா இல்ல வேற பெர்ஃபார்மன்ஸ் கேட்க போறோமா? அதாவது எல்லாரும் ஈகரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஈகரா இருக்கிறத விட இங்க நமக்கு ஒரு மாதிரி
7: நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் செய்யறாங்கல்ல, அப்ப நம்ம வந்து அப்படி என்ன சொல்றது அந்த அளவுக்கு ஈகரா இருக்கும். அடுத்தடுத்த ஆர்ஜேஸ் வந்து எப்படி வந்து கலக்கலா கொண்டுட்டு போறதுக்காக நேரல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி.
3: ஓகே, இப்ப வந்திருக்க நேயர் யாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார். ஷோ கேட்டீங்களா?
8: ஆமா ஆமா, கேட்டுட்டேதான் இருக்கேன்.
3: ஆகாஷ்வாணி
8: இசையோடு நீங்கள் எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு உங்கள் மனதோடு.
7: நினைக்கிறேன்
8: இல்ல அந்த அளவுக்கு தீவிரமான விசிறுகளை கொண்டிருக்கு நம்மளுடைய அந்த கியூட்டான எஃப்எம் ரெயின்போ இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களோட பேர் ஆதரவால தானே போயிட்டு இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு.
8: கண்டிப்பா.
3: ஓகே சார், டயலாக் 2 போட்டேன். எந்த டயலாக் நீங்க பேச போறீங்க?
8: நீங்க செகண்ட் டயலாக் போட்டீங்களா? இன்னும் வட்டி ப்ளே பண்ணுங்க, நான் கேட்டு பேசுறேன்.
3: ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டயலாக போட்டுறேன், அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் டயலாகையும் பேசிட்டு செகண்ட் டயலாகும் பேசிருக்க.
8: ஆ சரி, கொடுங்க.
3: நான் இப்ப உங்களுக்காக அந்த செகண்ட் டயலாக போடுறேன், கேளுங்க.

0: சும்மா இருங்கப்பா, வித்தினாலத்தை சுத்தி பாத்துட்டா உடனே வீடு கட்டினதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும்.
1: சந்திரசேகர் சார், டைலாக் கேட்டீங்களா? செகண்ட் டைலாக்.
2: ஆமா ஆமா கேட்டேன் சார், கேட்டேன்.
1: ஓகே, இப்ப நாங்க உங்களுக்கு கட் கேமரா தட்டுறோம். ஃபர்ஸ்ட் டைலாக் சொல்லுங்க, அடுத்த ரோலிங் தட்டும் போது நீங்க செகண்ட் டைலாக் சொல்லலாம். ஓகேவா?
3: பேசலாம்.
2: சும்மா இருங்கப்பா, எத்தனை சுத்தி பாக்குறதுப்பா? முதல்ல வாங்கணும், அப்புறமா தோண்டணும், அப்புறமா கட்டணும்.

0: ஓகே, இப்போ நாங்க உங்களுக்கு கட் கேமரா தட்டுறோம், ஃபர்ஸ்ட் டயலாக் சொல்லுங்க, அடுத்த ரோலிங் தட்டும் போது நீங்க செகண்ட் டயலாக் சொல்லலாம், ஓகேவா? இது என்ன ஒரு ட்விஸ்ட், நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஓகே சரி, கட் கேமரா தட்டிடுறேன். கட் கேமரா
1: ரோலிங்.
0: ஹலோ,
2: பேசலாமா?
0: பேசலாம்.
2: ஓகே ஓகே, கண்டிப்பா. சும்மா இருங்கப்பா, எத்தனை நேரம் சுத்தி பாக்குறதுப்பா? முதல்ல வாங்கணும், அப்புறமா தோண்டணும், அப்புறமா கட்டணும்.
1: இப்ப ஃபர்ஸ்ட் டயலாக் நீங்க ட்ரை பண்ணணும்.
0: பண்றீங்களா?
2: ஒரு கால் போட்டுருங்கப்பா, நான் கேட்டு ட்ரை பண்ணிடுறேன்.
0: இது மறுபடியும் ஃபர்ஸ்ட் டயலாக் ஒரு
1: வாட்டி நம்ம வெயிலுக்கு நீங்க மறக்கலாமா? அந்த டயலாக வேற, தமிழ் வேற, வெயில் அப்படியே வேக வேகமா வந்து டயலாக பிளே பண்ணாரு வேற.
0: என்னங்க வெயில மனசுல நினைச்சாலே அந்த டயலாக் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். சரி, உங்களுக்காக மறுபடியும் அந்த டயலாக் பிளே பண்றேன்.
2: ஆ, போடுங்க போடுங்க.
3: நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், லண்டன்ல இருக்கலாம், மெட்ராஸ் வேணா வேணாம்னு சொன்னே கேட்டாரியே. இப்ப மெட்ராஸ்ல 110 degrees வந்து இறங்கணும்னு கையெல்லாம் கருப்பா போச்சு.
4: நான் மட்டும் என்ன சொன்னேன், சுவிட்சர்லாந்து அப்படியே அமெரிக்கா போயிட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்து வருவோம், குளுங்குன்னு இருக்கும்னு சொன்னேன். நீ கேட்டா தானே?
3: சரி, இப்ப என்ன கட்டு போச்சு? யாரு நம்ம மேனேஜர்
4: குமார்,
3: அவன் சொல்லி ஒண்ணு சுவிட்சருக்கு டிக்கெட்ட போடு.
0: சந்திரசேகர் சார், டைலாக் கேட்டீங்களா? உங்களால எவ்வளவு முடியுதோ, உங்க பெர்ஃபார்மன்ஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க.
2: சரி, பேசுறேன். எனக்கு எவ்வளவு தெரியுதா?
0: ஓகே, நான் ரோலிங் தட்டிடவா?
2: நான் அன்னைக்கே சொல்றேன், நான் வேணும் வேணும் சொன்ன கேட்டியா? நீ 110 degrees அந்த அளவுக்கு இருக்கு. நான் மட்டும் என்ன அப்படியா சொன்னேன்? அமெரிக்கா, நாம இங்க இருந்து அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கால இருந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு நீ கேட்டதானே?
0: யார் கேட்டீங்க சார்? சுவிட்சர்லாண்ட கேட்டீங்களா? அவரு கேட்டீங்களா?
2: முடியல, அவ்வளவுதான் எனக்கு.
1: அப்புறம் மேனேஜர் யார்? அந்த
0: மேனேஜர் பேரு குக்குமார். ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது போய்தான்
2: அப்படிலாம்
0: இல்லையா? பாத்தீங்களா,
1: உங்களுக்கு
2: நமக்கு டைம் கிடைச்சா போகலாம், நமக்கு எங்க லீவே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா போன நினைச்சாலும் போக முடியலையே.
1: அதான் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல என்னடா சார் இருக்கிற ஊர்ல மட்டும் வெயில் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டேன்.
0: அங்க மழை பெய்ஞ்சதுன்னா கொஞ்சம் இங்க அனுப்பி விடுங்க சார்.
2: ஆமா, இங்க நீங்க சொன்னீங்களா அந்த அந்த டைலாக், செகண்ட் டைலாக் வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல நான் பண்ணிடுறேன்.
0: கண்டிப்பா பண்ணுங்க.
2: ஒரு ஒரு போர்ஷன் மாத்திரம் தான். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டானம், அப்புறமா விக்கணும், அடுத்து
1: அப்புறம் கட்டணும்.
2: முதல்ல வாங்கணும், அப்புறமா தொடணும், அப்புறமா கட்டணும். அதுக்கு அடுத்து கோபமா நிறைவா? முதல்ல வாங்கணும், அப்புறமா தோண்டணும், அப்புறமா கட்டணும். இப்போ கியூட்டா ஒரு குட்டி பாப்பா வருது.
0: குட்டி பாப்பாக்கு ஒரு லாலிபாப் கொடுத்துடலாம் நினைக்கிறேன். நல்லா பேசுங்க,
2: கொடுத்துருங்க. லாலிபாப் கொடுத்தா அந்த பாப்பாக்கு ஹாப்பி ஆயிடும்.
1: ரொம்ப கியூட்டா பண்ணீங்க, சூப்பர். எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் உங்களுக்கு.
0: நன்றி சார்.
2: தேங்க்யூ சோ மச். இருவருக்கும் நன்றி.
0: நன்றி.
1: தேங்க்யூ.

0: ஸ்ரீதேவி அடுத்ததா பாடல் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வர்ற கால் எல்லாம் பிளிங்க் ஆகும் போது எந்த காலையும் கட் பண்ணவே முடியல.
1: அப்புறம் அவங்களுடைய டேலண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா,
0: அதனால லைவ்ல அப்படியே அட்டன் பண்ணிரலாம். யார் வந்திருக்காங்கன்னு கேட்டுருமா? வணக்கம்.
1: என்னைக்கு
0: என்னைய கேக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் மேடம் கோச்சுக்கிட்டாங்க.

0: கேட்காது.
1: அப்படிலாம் கேட்காம விட மாட்டேன் சார், கண்டிப்பா கேட்டுருவோம் அவங்களையும்.
0: ஓகே, எந்த டைலாக் பேச போறீங்க?
1: கேட்டுருவோம்.
0: ஓகே ஓகே ஓகே, எந்த டைலாக் பேச போறீங்க நீங்க? தட்டிட்டுமா?
1: சுவிட்சர்லாந்துல இருந்து அப்படியே அமெரிக்கா போயிட்டு அப்படியே 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் சொன்னேன். நீ கேட்டியா அங்கே குழுகுழுன்னு இருந்திருக்கோம் எல்லாம் தெரியல.
2: என்ன தெரியல, அங்கே வெயில் காய்தா?
1: நீ கேட்டியா? நீ சரி, இப்ப அதுக்குன்னு யார் அந்த மேனேஜர் குமாரா, அவர்கிட்ட சொல்லி உடனே சுவிட்சர்லாந்துக்கு ஒரு டிக்கெட்ட போடு.
0: வடிவேலு பேசினாரா தெரியல, நீங்க பேசினதுமோ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஏன் கேக்குற அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்த டைலாக் ட்ரை பண்றீங்களா?
3: சும்மா இருங்கப்பா, வித்து நிலத்தை சுத்தி பாத்துட்டா உடனே வீடு கட்டினது அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும்.
0: நீங்க கேட்டீங்களா? டைலாக் பேசுவீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கு கிளாப் தட்டிரலாமா?
1: ஆ ஓகே சார்.
0: கட், கேமரா ரோலிங்.
1: சும்மா இருங்க அப்பா, அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டே இருந்தா வீடு கட்டிட முடியுமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும்.
2: அதுக்கு காசு வேணும்.
0: அவங்கதான் நம்மள சுசுராம் கூட்டு போறேன்றாங்க. என்ன ஸ்ரீதேவி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க.
1: சும்மா இருங்க அப்பா, நம்ம எஃப்எம்க்கு கால் பண்றதா இருந்தா சார் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி போனது லைனா பிடிக்கணும், அதுக்கப்புறம் டைலாகா பேசணும், அதுக்கப்புறம் பேசிட்டு லைனை வச்சிடணும்.
2: இன்னைக்கு எல்லாருமே சர்ப்ரைஸ் வேணா சர்ப்ரைஸ் தான் குடுத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு.
0: எதிர்பார்க்கவே இல்லங்க. சிங்கம்ல சூரிய கிட்ட கேப்ப எதிர்பார்க்கல, அந்த மாதிரிதான் இருக்கு.
2: நன்றி.
0: ஸ்ரீதேவி, இவங்க பேசுறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு என்னமோ நாம போடுற டைலாக் அவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்றதான் நாம நிறைய கேக்குற மாதிரி,
2: நிறைய மாடுலேஷனோட சொல்றாங்க. அது இல்லாம அவங்களே ஒரு ஓன் டைலாக் வேற சொல்றாங்க. பக்கவா போயிட்டு இருக்குது ப்ரோக்ராம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, ஒரு சின்ன விளம்பரத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாம்.
4: அவனத்தோடைய பையன்
5: சரி
4: இங்க
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
8: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
0: என்னங்க அடுத்து ஒரு பாட்டு போடலாம்னு பார்த்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா லைனும் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. நாம அட்டன் பண்ணலாம், நம்ம நேயர்கள் வேற கோச்சுக்குவாங்க. அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
9: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
9: வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் சொல்றது யாரு?
9: கமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து சார்.
0: டைலாக் கேட்டீங்களா?
9: கேட்டோம்.

0: கேட்டுட்டு வந்துட்டோம் சார்,
1: வந்துட்டோம் சார்,
2: சொல்ல போறோம் சார்.
1: சார் டைலாக உங்களுக்காக கட் கேமரா தட்டிடலாமா?
0: தட்டுங்க சார்.
1: கட் கேமரா ரோலிங்.
0: சும்மா இருங்கப்பா, இடத்த பாத்துட்டா மட்டும் போதுமா? அது வீடை கட்டுறதுக்கு இடத்த வாங்கணும், அதுக்கப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும், அதுக்கப்புறம் குடி போதணும்.
2: எல்லாரையும் இன்வைட் பண்ணணும், சொல்லுங்க,
0: விருந்து படைக்கணும்.
1: எல்லாம் ஒரு மார்க்கமா தான் டைலாக் பேசிட்டு இருக்கீங்க, ஒண்ணு புரியல எங்களுக்கு.
0: மெட்ராஸ் வந்து அந்த வெயிலுக்கு 110 degrees, அதுல நம்ம அமெரிக்காவில இருந்திருக்கலாமா? ஆஸ்திரேலியால டிக்கெட் போடு,
2: ஆஸ்திரேலியா
1: சுவிட்சர்லாந்து பிடிக்கலையோ?
2: எல்லாரும் ஒரே கண்ட்ரிலே சொல்லிட்டு இருந்தா அங்க மக்கள் தொகை அதிகமே இடாது, அதனால வேற வேற கண்ட்ரி
0: சுத்தி பார்க்க
1: போலாம்.
0: சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு அப்படியே ஊட்டிக்கு
2: வந்துடலாம்.
1: இது எப்படி நான் பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டிக்கு போய்க்கலாம். ஓகே, ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு நம்ம ஷோ, எல்லாரும் சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க,
0: ஷோ கொண்டு வந்திருக்கீங்க. थैंक यू, थैंक यू मैम, थैंक यू, நல்லா
2: சூப்பரா இருக்கும்,
1: ரெண்டு பேரும் சூப்பரா,
2: ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் உங்களுக்கு.
0: थैंक यू मैम, थैंक यू सर,
1: நன்றி, நன்றி.

கட் கேமரா ரோலிங் ஷோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நானும் ஆர்ஜே ஸ்ரீதேவியும் உங்க எல்லாருக்கூடையும் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்காக ஆச்சரியப்படுத்தணும்ன்றதுக்காக நிறைய டைலாக் கொண்டு வந்திருந்தோம், அதுல ரெண்டு டைலாக் போட்டிருந்தோம். ஆனா நாங்க ஆச்சரியப்படும் விதமா நேயர்கள் எல்லாம் எங்களை ஆச்சரியப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம டைலாக் சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ஷோல வர ப்ரோமோஸ், ஜிங்கிள்ஸ், சிக்னேச்சர் டியூன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பாடி எங்களை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து தான் நாங்க இன்னொரு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அவங்க எந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் லிசன் பண்ணி கேட்கறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எஃப்எம் ரெயின்போங்கிறது ஒரு சென்டிமெண்ட், அவங்களுக்கு ஒரு எமோஷனா இருக்கு. டெய்லி பேசிஸ் அவங்க வாழ்க்கையில அது கலந்துருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வெளியிருந்து கேட்டு ரசிச்சவங்களுக்கும், கலந்துகிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி டைலாக் பேசினவங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. வரும் பாடலோட கட் கேமரா ஷோ நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என் கூட இன்னொரு ஆர்ஜே வெளியில இருந்து, அதாவது நம்ம பீச்ல இருந்து, எந்த பீச்ல இருந்து தெரியல, நிறைய கேம்ஸோட நிறைய நேர்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிடலாம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, காற்றலையில் கலகலத்தை அள்ளித்தளிக்கும் உங்க எல்லோருடைய ஆல் டைம் மியூசிக் பார்ட்னர், நம்ம ஊரோட அசல் அடையாளம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வெயில் தன்னின்றி மாலை நேரம் சில்லுன்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு. உங்க அன்பிற்குரிய ஆர்ஜிஎச்சினோட நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கமா ஸ்டுடியோக்குள்ளார ஏசியில உட்காந்து பேசுறவன், இன்னைக்கு எங்க இருந்து பேசுறேன்னு பாக்குறீங்களா? இப்ப நம்ம புதுவையோட அழகான வீராம்பட்டினம் கடற்கரை மணல இருந்துதான் நேரடியா நம்ம லைவ்ல வந்து நின்னாச்சு. கடல் அலை ஒரு பக்கம், சின்ன சின்ன வீசுற காசு ஒரு பக்கம் ஆரம்பிக்க போகுது. நம்ம புதுவையோட பெருமை மிகு நேரலை கொண்டாட்டமான அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு வீராம்பட்டினம் கடற்கரையில இருந்து ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு தனிக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம்ன்றதுனால எல்லாருமே வந்து பீச்சை என்ஜாய் பண்றதுக்காக ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர்லாம் எவ்வளவு எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, அந்த கடலை பார்த்துட்டு, கடற்கரையை பார்த்துட்டு, இங்க இருக்கிற மக்களை பார்த்துட்டு, யாரெல்லாம் நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்கு இன்னைக்கு அவளா வந்து பேச போறாங்க என்பதை பாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போயிட்டு இருக்கேன். கடல் அலையை வாங்கி, கடலோரம் வாங்கிய காற்றுன்ற மாதிரி கடல் காற்றை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். யாருக்கிட்டலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோன்றது தெரிஞ்சுக்க நானும் அவளா இருக்கிறேன், நீங்களும் அவளா இருங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

8:27 நொடிகள். நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்கலாம். அலையோடு விளையாடு. நம்ம சீனு வந்து ஏற்கனவே போயிட்டாரு எந்த பீச்சுக்கோ அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. வீராம்பட்டினம் பீச்ல இருந்தா பேச போறாரு. நம்ம நேயர்கள் அங்க இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அங்க போயிட்டு

0: நிறைய கேம்ஸ்லாம் உங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறாரு. என்ன மாதிரியான கேம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறாரு, எந்த மாதிரியான நேர்கிட்ட பேச போகிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கு. பேச இல்லாமல் அவர்கிட்ட
1: காற்றலையில நம்ம புதுச்சேரியோட அசல் அடையாளம் உங்க ஆல் டைம் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாரம் முழுக்க ஓடிட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா சாயங்காலம் வைபா நம்ம சிக்னேச்சர் ஷோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்ப எங்க இருக்குன்றது நம்ம நேரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அலைகள் தாளாட்டும் நம்ம புதுவையோட அழகான வீராம்பட்டினம் கடற்கரை மணல் தான் இன்னைக்கு நம்ம சீனு, அதாவது உங்க சீனு வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த பீச்சை நாம மட்டும் என்ஜாய் பண்ண போட்டுமா, மத்தவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஒரு யூத் ஒருத்தர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அவர்கிட்ட தான் பேச போறோம். ஹாய்
2: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் புவனேஸ்வர்.
1: புவனேஸ்வர், புவனேஸ்வர் எங்க இருந்து வரீங்க?
2: நானா விழியனூர்.
1: விழியனூர் இருந்து வரீங்க, சூப்பர். ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க.
2: ஆமா ஆமா, இங்கதான் லீவ், பார்ட் டைம் வேலைக்கும் போலயா, அதனால லீவ் வந்திருக்கேன்.
1: நீ என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா?
2: டிப்ளமோ படிக்கிறேன்.
1: டிப்ளமோ படிக்கிறீங்க, பார்ட் டைம் வேலைன்னு சொன்னீங்களே,
2: அது எப்படியா? காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமா வேலைக்கு போயிருந்திருக்கேன், அது ஃபேமிலி இஷ்யூஸ்ன்றதுனால வேலைக்கு போயிருந்தேன். மத்தபடி ஒண்ணு நல்லா தான் போயது, அதுவும் அந்த கடல் காத்துலாம் நல்லா இருக்கு, எப்பவுமே பிடிக்கும் எனக்கு.
1: சரி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க கடற்காத்துனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு காலையில ஒரு அதிகாலையில வந்து பீச்சுக்கு வரது ரொம்ப பிடிக்குமா, இல்லைன்னா ஈவினிங் டைம்ல வந்து பீச்சுக்கு வரது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்?
2: எனக்கு காலையில வரதுதான் பிடிக்கும்.
1: காலையில வரதுதான் பிடிக்கும். காலையில எந்த டைம் வந்து எந்த டைம் சொல்லாரு?
2: அந்த சன் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டா நான் போயிருந்தேனா?
1: எங்க போயிருக்கீங்க?
2: இது ராக் பீச்
1: போயிருந்தேன்.
2: எங்க எங்க தாத்தா அப்ப ஜிஎஸ்ல வச்சிருந்தாங்களா, அப்ப நான்
1: போயிருந்தேன்.
2: அப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சன் ரைஸ் பார்க்கும் போது நல்லா
1: இருந்து.
2: ஆமா,
1: பீச் போயிட்டு
2: வரேன்
1: பாத்துருங்க. சரி, ஓகே, நீ சொல்லுங்க. பாண்டிச்சேரியே வந்து எந்த பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதாவது பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரினால பீச்சஸ் தான், நிறைய பீச்சஸ் உங்களுக்கு பர்டிகுலரா எந்த பீச் பிடிக்கும்னா? எந்த பீச் பிடிக்கும்
2: எனக்கு? வீராம்பட்டம் தான் பிடிக்கும்.
1: வீராம்பட்டம் பீச் அப்படிங்க, எதனால?
2: எதனாலயா? அங்க கல்லு எல்லாம் இருக்காது, அங்க வீட்டா இருக்கும்
1: கல்லு. வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க தூரமா போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்லு கொட்டி இருப்பாங்க, அதெல்லாம் பாத்திருக்கீங்களா?
2: பாத்திருக்கேன்.
1: அது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆறும் கடலும் கலக்கிற இடம்
2: இருக்கும்.
1: அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா, அது ஒரு சூப்பரான இடம் தான். முடிஞ்சா வந்து அங்கேயும் போய் ட்ரை பண்ணுங்க. பாண்டிச்சேரியோட அழகும் இன்ச்சா ரசிக்கவே இருங்க.
2: நீங்க ரசிக்கவே ஆரம்பிக்கணும்.
1: ஓகே,
2: டைம் இல்ல.
1: ஓகே ஓகே, சூப்பர். டைம் இல்லைனாலும் சண்டே ஈவினிங் வந்து பீச்சை வந்து என்ஜாய் பண்ண வந்துருக்கீங்க.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசுறது நம்ம ஜாலியா சொல்லுங்க.
2: எப்படின்னு
1: கேட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்?
2: டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் இது?
2: கிரிக்கெட் தான்.
1: கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படின்னு மேட்ச் போயிட்டு இருக்கு.
2: ஆமா,
1: அப்படி மேட்ச் நல்லா ஜாலியா அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி?
2: நான் வந்து டிவியில பாத்துருக்கேன், டிவி இல்ல, அதனால செல்ல தான் பாக்குறேன் நான்.
1: மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா?
2: நல்லா போகுது, ஆனா கொஞ்சம் மிடில் ஓவர்லதான் கொஞ்சம் தவிச்சுட்டுக்கிறாங்க போல.
1: சரி ஓகே, எல்லா நேரமும் நல்லா விளையாட முடியுமா?
2: நல்லா விளையாடணுமே, அவ்வளவு பெரிய டீம் வச்சுன்னா எப்படி விளையாடாம இருக்கிறது?
1: சரி சரி ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் சம்பந்தமான கேள்விகள் கேட்க போற, டக்கு டக்குன்னு பதில்
2: சொல்றேன்.
1: ஓகேங்களா? நான் கேட்கறேன் இப்ப. ஓகேங்களா? இந்தியன் பிளேயர் அஞ்சு பேர் டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
2: தோனி, கோலி, ரோஹித் சர்மா, ஜட்டு, அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன்.
1: இஷான் கிஷன், ஓகே சூப்பர். அது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஞாபகத்தில் வச்சீங்க.
2: டெஸ்ட்
1: மேட்ச்ல விளையாடக்கூடிய அஞ்சு பிளேயர் பேர் சொல்லுங்க. இந்தியன் பிளேயர்
2: இப்ப கரண்டாவா இல்ல பாஸ்ட் அவுட்டா?
1: இப்ப
2: கரண்டா இருக்கான். கில்லு, கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் இருக்கான், அதுக்கப்புறம் வந்து ஜெய்ஷ்வால், ஜுத்து ரோஹித்.
1: ஓகே, நம்ம வந்து இந்தியா இது. ஓகே சரி ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு.
2: ஆமா
1: இல்லைங்களா?
2: ஓகே,
1: இப்ப சொல்லுங்க ஏதாவது அஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சொல்லுங்க.
2: டிஜே பிராவோ, ரசில், பொலாடு, டாய் ஹோப், ஜேசன் ஹோல்டர்.
1: அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பேரை குறைப்பீங்க. ஓகேங்களா?
2: ஓகே,
1: அடுத்து நம்ம கேட்கற கேள்வியில நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுனால இப்ப மென்ஸ் கிரிக்கெட்டை விட்டுருவோம், உமன்ஸ் கிரிக்கெட் வருவான். ஓகேங்களா? உமன்ஸ் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஏசியன் கேம்ஸ் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க, தெரியுமா?
2: அந்தளவுக்கு பார்க்க மாட்டேனே.
1: ஓகே, அப்ப நீங்க மாத்தீங்க. சரி ஓகே, இந்தியன் உமன்ஸ் பேர் சொல்லுங்க.
2: கீர்த்தி சர்மா, ஸ்மிதி மந்தனா, ஹர்மன் பீட்டர், பீட் கவுல் சம்திங். ஓகே, அப்புறம் வந்து மிதாலி ராஜ். நாலு பேர் தான் தெரியும்.
1: நேக்ரானா இருக்கிறாங்க,
2: இருக்காங்கன்னா என்ன மட்டும் தான் எனக்கு தெரியும்.
1: எல்லாருமே

0: கோல்டு மெடல் அடிச்சுட்டாங்க.
1: ஆமா
0: ஓகேங்களா, செம்ம கெட்டு காட்டின்னு
1: இருக்கிறாங்க.
0: ஓகே ஓகே சூப்பர். இப்ப வந்து அப்படி கிரிக்கெட் விட்டு வேற கொஞ்சம் எட்ட வருவோம். ஓகேங்களா, பா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கீங்க. பா என்ற எழுத்துல தொடங்குற ஒரு அஞ்சு ஊர் பேர் சொல்லுங்க.
1: பானா, பாபநாசம், பண்ருட்டி, பாகூர், அப்புறம் வந்து
0: வச்சுக்க கூடாது,
1: ஐயோ பாண்டிச்சேரி,
0: அப்புறம்
1: பண்ருட்டி.
0: பண்ருட்டி ரெண்டு தடவை வந்துட்டு. ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் ரெயின்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி?
1: நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு.
0: நல்லா பீச் என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே சூப்பர்.
1: தேங்க்யூ எல்லாருக்கும், நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: ஓகே சூப்பர் சூப்பர். இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி வீராம்பட்டத்துல இருந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒருத்தர் உங்ககிட்ட பேசினாரு, கேட்கற கேள்விக்கெல்லாம் இவருதான் ஏன் டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு, அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னாரு. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் நாம நிறைய பேருகிட்ட பேச போறோம். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.
2: நேயர்களே, சைவ ஓலை நீண்டொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாடல் லப்பர் பந்து படத்திலிருந்து.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நிகழ்ச்சி கேட்டமடைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:11. சீனு,
3: இளைஞர்களின் இதயத்துடிப்பு ஃப்ரெஷ்ஷான இசையின் சங்கம் உதயக்கும் ரெயின்போ புதுவை 102.8. இங்க பாட்டும் இருக்கும், பல பல கலாட்டாவும் இருக்கும். இது நம்ம கெஸ்டான நாளையோடு விளையாடும் நிகழ்ச்சி இடம்பெற்று இருக்கீங்க. இளைஞர்களுக்கு சில கடல் காத்து, தொடுத்துட மிளகாய் பஜ்ஜி, செல்ஃபி எடுக்கும் காலேஜ் கேங் குறிச்சும், இன்னைக்கு வீராம்பண்ண பீச்சா இப்ப செம்ம ட்ரெண்டிங் மூட்ல போயிட்டு இருக்கு. அப்படி நம்ம பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் நம்ம இப்ப பேச போறோம். ஹாய்,
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம்,
3: உங்க பேர் சொல்லுங்க. தரண்யா. ஓகே தரண்யா, என்ன பண்ணிட்டு
4: இருக்கீங்க? காலேஜ் படிச்சேன்.
3: என்ன படிச்சீங்க?
4: ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்.
3: ஓகே, சூப்பர். படிப்புலாம் நல்லா போயிட்டு
4: இருக்கீங்க.
3: சூப்பரா போயிருக்கு. இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஏஐல வந்து பூந்து விளையாட போறீங்க இப்ப?
4: பரவாயில்ல,
3: ஓரளவுக்கு சரி. ஓகே, இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்கோப் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க இப்போ படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏஐ வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க?
4: நாளைக்கு மேம் அசைன்மெண்ட்னு சொன்னா கூட இன்னைக்கு நைட் நாங்க ஏஜ்ல போட்டு அதை முடிச்சு அப்படியே ப்ரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். நாங்க எதுவும் இப்போதைக்கு பண்ற மாதிரி இல்ல, எல்லாமே ஏஐ வச்சுதான் பண்றோம். அது எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இருந்தாலும் எங்களோட வேலையில அதை எடுத்துக்க போகுதுன்னு ஒரு பயமும் இருக்கு. ஆனா ஓகே, அதை வச்சுதான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனா எங்களால சர்வைவ் ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு
3: கம்பெனிக்கும் லேஆஃப் நடக்குது, அதனாலவே கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து டே பை டே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்துச்சு. ஓகேங்களா, இப்ப வந்து இன்டர்நெட் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஏஐ வந்துருக்கு. சொல்லுங்க, இப்ப ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பேச பண்ணதான வந்துட்டு இருக்கோம். ஆமா, அது மாதிரி இந்த ஸ்டேஜ்ல வந்து எப்படி சர்வை பண்ணலாம்ன்ற மாதிரி இந்த பிளான் இருக்கு.
4: ஏஐ வந்து நம்மளோட எல்லா ஒர்க்கையும் எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஹியூமன் ஒர்க் வேணும். ஏஐக்கு வந்து எல்லா இன்டெலிஜென்ஸும் இருக்காது. ஸோ அதனால ஏஐக்கும் வந்து ஒரு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் வேணும். அது ஹியூமனா தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஐ வச்சே ஹியூமன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்டெலிஜென்ஸ் காமிக்கலாம். தவிர்த்து ஏஐ தான் வந்து உலகத்தை ஆளும்னு சொல்றது வந்து கொஞ்சம் நம்பிக்கை.
3: அதுக்கு அந்த சென்ஸ் இல்ல. ஓகே, அந்த சென்ஸ் குடுக்கறது
4: ஏஐ உருவாக்குறது ஹியூமன் தான். அப்போ ஒரு வாரம் நாங்க ரொம்ப டயர்டா இருப்போம். காலேஜ் போயிட்டு ஐயோ என்னடா இது அப்படின்னு டிப்ரெஷன்ல இருப்போம். இங்க பீச் வந்ததும் அங்க இருக்க அந்த டேஸ்லயே நாங்க வந்து மறந்துடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பானிபூரி சாப்பிட்டு அப்படியே ஒரு மாங்காய் சாப்பிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். அதுல நாங்க வந்து சாட்டிஸ்ஃபை. அந்த வீக்கோட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு நாள்லயே வீக்கெண்ட்ல போயிடும். அதனால பீச் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம்.
3: பீச்சுக்கு வந்துட்டீங்க, இப்ப சொல்லுங்க என்ன ஸ்நாக்ஸ் இப்ப அடிக்கடி சாப்பிட்டு?
4: இப்போதைக்கு ஒரு பிளேட் பான் பூரி தான்
3: சாப்பிடுறேன்.
4: அதை சாப்பிட்டு இப்ப திருப்தியா இருக்கு. அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு இருக்கேன். ஓகே, கோல்டு பிடிக்கலாம் கண்டிப்பா சாப்பிடலாம். இப்போதைக்கு நல்லாதான் இருக்கு. நல்ல ஒரு ஐஸ்கிரீம்.
3: ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பீச் நிறைய உங்களுக்கு டக்குன்னு டக்குன்னு எந்த விஷயம் ஞாபகத்துக்கு?
4: பீச்னா ஒரு நைட் ஒரு 12 மணி, அந்த 12 மணில

0: வீட்ல ஒரு நிலா கேட்கணும், அந்த நிலா கூட உட்காந்து ஹேட் வாஷ் போட்டு சாங் கேட்கணும்.
1: என்ன பாட்டு கேட்கணும்?
0: என்ன பாட்டு? நிலாவே அந்த சாங்.
1: அதனால நம்ம என்ன ஒரு அஞ்சு பாட்டு சச்சு நிலா பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
0: அந்த பாட்டு வந்து இன்னொன்னு வந்து
1: பாத்தீங்கன்னா யோசிக்கே இருக்கு. மாங்காய்
0: மாடு பொருளே இல்லையே.
1: அது எல்லாமே பொருள் தானே.
0: சரி, மாட்டு பொம்மை சொன்னீங்களா?
1: மாட்டு பொம்மை சொல்லுவாங்க மாடு. சரி ஓகே, அதை விடுங்க. இப்ப மா அதே மா எழுத்துல இருக்கிற அஞ்சு ஊருக்கு
0: என்ன
1: அதுக்கு யோசிக்கிறீங்க?
0: நான் ஊர் தான் அதிகமா போனது இல்ல, ஒரே இடத்துல இருந்து பழகினேன். அந்த ஊரை பத்தி எனக்கு தெரியல, அதனால இங்க பக்கத்து பேருவே எனக்கு தெரியாது. அதனால ஊரு பேரு
1: இன்னைக்கு நம்முடைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கிராமத்தினத்துல இருந்தா போயிட்டு இருக்கு. இங்க எல்லாருமே ஜாலியா பீச் என்ஜாய் பண்ண வந்துட்டு இருக்காங்க. பீச் என்ஜாய் பண்றதோட மட்டுமில்லாம நம்ம நிகழ்ச்சியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நானும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டிங் போயிட்டே இருக்கிறேன். யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்க கிட்டயும் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
4: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
4: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: ரெயின்போ புதுவை 102.8
1: விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை

0: அளவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:33 நிமிடம் 58

0: என்னுடைய இன்னைக்கு சீனு வீராம்பட்டினம் பீச்ல இருந்து நிறைய நேர்கள் கிட்ட நிறைய ஃபன் ஷோவா போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய கேம் ஷோலாம் விளையாடிட்டு இருக்காரு. நேர்களும் ரொம்ப சூப்பரா அவர் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பக்காவா சொல்லுவோம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்குது. கேட்கலாம்.
1: பல்லாயிரம் குடும்பங்களை அன்பால் இணைக்கும் ஒரே வானவின் அமைப்பும் ரெயின்போ புதுவை 102.8 FM சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர் வரை திருச்சி மகிழும் நேரலை கொண்டாட்டமான அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியை கிடைக்கிறீங்க. சண்டே ஈவினிங் குடும்பத்தோட வந்து மணல்ல வீடு கட்டி விளையாடுற நம்ம சொந்தங்களாலும் இந்த வீராம்பட்டினம் கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் போட்டிருக்கு. அப்படியே வந்து அந்த ஜாலியா ஃபேமிலி வந்து பீச் என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேச போறோம். ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாந்தி.
1: ஓகே சாந்தி, என்ன பண்ணிட்டு
2: நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன்.
1: ஹவுஸ் ஒய்ஃபா என்ன வீட்டுல ஃபேமிலி வந்து போயிட்டு இருக்கேன்.
2: நல்லா போயிட்டு இருக்கு.
1: நல்லா போயிட்டு இருக்கீங்களா? இப்ப வீட்டுக்கு நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா?
2: ஃபேமிலியோட
1: வந்திருக்கீங்க. என்ன எத்தனை பேர் வந்துருக்கீங்க? நாலு பேர் வந்துருக்கீங்க. என்ன நாலு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நீங்க
1: வந்து தனியான பீச் வந்துருக்கீங்களா?
2: அதாவது
1: ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து பீச்ச என்ஜாய் பண்றதுக்கும் ஃபேமிலியோட வந்து பீச்ச என்ஜாய் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
2: என்ன
1: விஷயம் வந்து எனக்கு விஷயம் ஞாபகத்துக்கு வரும்
2: அந்த காற்று மணல்ல நடக்கிறது அது ஒரு, அப்புறம் அந்த சன்செட் இதெல்லாம் கண்டிப்பா
1: வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். சரி ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க கூட வந்துருக்கீங்க. பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பீச் வந்து ஜாலியா என்ஜாய்
2: பண்றாங்க.
1: பசங்களுக்கு பீச்ல உங்க பசங்களுக்கு அவங்களுக்கு பீச்ல பிடிச்ச விஷயம் தான் என்ன விஷயம்?
2: அவங்க அந்த மணல் வீடு பெற்றதெல்லாம் இருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த மணல்ல இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் அந்த தங்கு கோழி எல்லாம் பிடிக்கிட்டு அதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இப்ப அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்க எதுவும் வாங்கி தருவீங்க?
2: அவங்க வந்து பானி பூரி ரொம்ப பிடிக்கும்.
1: எல்லாருமே வந்து பானி
2: பூரி பானி பூரி ரொம்ப பிடிக்கும். சுண்டல் பூரி சுண்டல் பானி பூரி
1: என்ன இப்ப வந்து நீங்க பாண்டிச்சேரி பீச் வந்துருக்கு. உங்களுக்கு பாண்டிச்சேரியில நிறைய பீச் இருக்கு. இதுல வந்து எந்த
2: அது கொஞ்சம் ஈஸியா விளையாடுற மாதிரி அதனால நல்லா
1: இருக்கும். சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா சத்தி டக்குன்னு நான் கேக்குற கேள்விக்குலாம் வந்து சத்தி டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேங்களா? சரியா இருக்குங்களா? யோசிக்கலாம் கூட சத்தி டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேங்களா? சரி ஓகே, ஒரு அஞ்சு அஞ்சு சூர்யா படம்
2: கேட்டுப்பாரு.
1: பாட்டு ரெடியா இருக்கீங்களா? ஒரு அஞ்சு மழை பாட்டு சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து அந்தி மழை அந்தி மழை மேகம்
1: அந்தி மழை
2: அது அந்தி மழை பெய்கிறது. அப்புறம் வந்து
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா காமெடி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? தமிழ் சினிமா காமெடி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அஞ்சு காமெடி சேர்க்கணுங்க. அஞ்சு காமெடி
2: காமெடி விவேக், சந்தானம், கவுண்டமணி, செந்தில்,
1: சூரி. ஓகே, அது சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ ஃபோன்

0: மொபைல் போன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கு, அவங்களை வந்து கட் பண்ணணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கட் பண்ணணும். ஒரு அஞ்சு காரணம் சொல்லி எந்த காரணத்தை டக்குன்னு சொல்லி கட் பண்ணுவீங்க?
1: மாமியார் வராங்க.

0: ஓகே, இப்போ எஃப்எம் ரெயின்போ பேசிட்டு இருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப ஃபன்னா வந்து, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களோட வாய்ஸ் எல்லாரும் கேட்கறதுக்கான ஒரு குரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதனால இந்த வாய்ப்பு இருந்தா எஃப்எம்க்கு உங்களுக்கு நன்றி.
0: ஓகே சூப்பர், நம்மளுடைய இங்கிலீஷ்ல கேட்டதுக்கு நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: இன்னைக்கு விராம்பட்டினம் கடற்கரையில இருந்து நம்முடைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதான் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பீச்சை எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அதே அளவுக்கு நல்லா ஜாலியா நம்ம ப்ரோக்ராமையும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம நிறைய பேர்கிட்ட பேச போறோம், தொடர்ந்து நான் வந்து போயிட்டே இருக்கிறேன் இங்க விராம்பட்டினம் பேசலாம். இன்னும் நம்ம யாராவது பேசலாம்ன்றது நம்ம நேரில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இசையோட இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போவில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற கருப்பொருளில் அகில இந்திய மகளிர் மாநாட்டின் தலைவர் குல்ஜித் கவுர் அவர்கள் பங்கேற்கும் தி ஆகாஷ்வாணி போட்காஸ்ட் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
7: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வகுப்பின் அறிகுறிகள். மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: பாட்டு பாடவா?
3: வேணா வேணா.
2: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
4: மனம் விரும்புதே,
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
3: மனம் விரும்புதே.

0: புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: மக்களை சிக்க வைக்கிற கேள்விகளோட சுவாரஸ்யமான விளையாட்டுகளோட அலையாத விளையாட்டு நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. இங்க வீரம்பட்டினம் பீச் மணல்ல காத்து வாங்குற மக்களை மடக்க கையில மைக் கூட நான் உங்க சீனு தான் ரெடியா இருந்துட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்ல யாராவது நம்ம நிகழ்ச்சியில இப்ப யாரு பேச போறாங்கன்னு கேக்கலாம். ஹாய்,
4: வணக்கம்.
5: வணக்கம்,
3: ஒண்ணு பேசுங்க.
5: என் பேர் சண்முகப்பிரியா.
3: சண்முகப்பிரியா, என்ன படிக்கிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து 11th
3: படிக்கிறீங்க. ஓகே, சரி, சூப்பர். என்ன என்ன குரூப் எடுத்து படிக்கிறீங்க?
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
3: இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களா இருக்கிறீங்க? சரி, ஓகே, சூப்பர், சொல்லுங்க. உங்களுக்கு வந்து எதனால வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணீங்க? என்ன சொல்றாங்க தெரியல. சரி, ஓகே, உங்களுக்கு சொல்லுங்க, பீச்ல வந்து ரொம்ப எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு பீச்னாலே ரொம்ப முக்கியமா வந்து
3: என்ன சொல்லுங்க, என்ன பிடிக்கும்?
5: இந்த தண்ணியில விளையாட்டு பிடிக்கும், அண்ட் அங்க மணல் வீடுகிட்ட பிடிக்கும், அண்ட் அங்க ஸ்நாக்ஸ் இது மாதிரி சாப்பிட்டு பிடிக்கும்.
3: ஓகே, ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்கும்னு சொல்றீங்களா? என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பானிபுரி. பானிபுரி என்ன வந்து எல்லாருமே வந்து பானிபுரி தான் டாப்ல இருக்கு. ஓகே, ஓகே, சூப்பர். அப்புறம் வேற
5: வேற சுண்டல் சாப்பிடுவேன்,
3: ஐஸ்கிரீம். சரி, ஓகே. பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்கு இல்லைங்களா? எந்த பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: ராக் பீச்.
3: ஓகே, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு வேற வந்து எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, உங்க ஃப்ரெண்டு சொன்னாலும்

0: கூண்டுல வந்து ஒரு கிளி அடிச்சு நான் எங்க நான் சொல்றதெல்லாம் நீ சொந்த நான் சொல்றதெல்லாம் சொந்தன்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே சூப்பர். இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் வந்து விளையாடிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்கற கேள்விக்கெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, அதனால நம்ம ஃபுல்லா கம்ப்யூட்டர்லயே போயிடலாம். ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து 5 ஹார்ட்வேர் பேர் சொல்லுங்க பாக்கலாம்.
1: கம்ப்யூட்டர்ல 5 ஹார்ட்வேர், மவுஸ், கீபோர்டு, மானிட்டர், சிபியு,
0: அதாவது உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதில வாங்குறதுக்குலாம் நாங்களே கேள்வியை கேட்டு நாங்களே பதில் சொல்லணும் உங்ககிட்ட பேசுறது இல்ல. சரி சரி ஓகே சூப்பர். நம்ம எப்போ பிரெயின் போல பேசுறது இல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு தெரியலையா? அதுவும்
1: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்குங்களா? ஓகே சூப்பர். நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்க்கு நன்றி நன்றி. ஓகே, இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி தான் பண்ண போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி எல்லாருமே வந்து நானே பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இது எப்போ பிரெயின்போ குடுக்கல் 102.8.
2: நேர்களே, சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூண்டு கண்ணா வந்தர் ஜோண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூண்டு கண்ணா வந்தர் ஜோண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூண்டு கண்ணா வந்தர் ஜோண்டு கண்ணா இப்போது ஜோடா.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 5:52 நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம சீனு வீராம்பட்டினம் பீச்சில இருந்தா பேசிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம்.
2: புதுச்சேரியின் பெருமை காற்றலையின் இசை புயல் நமேசம் ரெயின்போ புதுவை 102.8 அந்த விஷய வினாடி வரை கலகலப்புக்கு பஞ்சமில்லாத நம்ம ஹிஸ்டோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. சூரியன் மறையும் இந்த அழகான மாலை நேரத்திலும் அலைகளின் ஓசையோடு வீராம்பட்டினம் கடற்கரையே கொண்டாட்டத்தோட உச்சத்துல இருந்துட்டு இருக்கும். இப்ப நம்முடைய நேஷ்ல பேசுறதுக்காக யார் வெயிட் பண்றதா பேசலாம். ஹாய், வணக்கம்.
3: முதலும் அப்புறம் முடியும் எல்லாமே ஒண்ணு அப்படின்ற அர்த்தம்.
2: யாரு இந்த பேரை சூஸ் பண்ணது?
3: எங்களோட மாமா.
2: அப்படியா? நல்ல பேர் தான். அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா?
3: இது வந்து பழையாசு பாட்டுல எல்லாம் வந்து அபிராமி ஆச்சாரி, சரஸ்வதி ஆச்சாரி எல்லாம் இருக்கு, அதுல வந்து ஒரு பேரு கடைசியில அதனால அதை வச்சிருக்காங்க. ஒரு பட்டு இருக்கு தமிழ் மேல, ஆனா வந்து ஒரு இப்ப நான் காலேஜ் போறியா படிக்கிறேன் தமிழ், அதனால கத்துச்சு. மத்தபடி தமிழ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தமிழ் வந்து பிடிக்குன்னு சொல்லிருக்கீங்க, ஓகேங்களா?
3: அதனால
2: வந்து தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்வி
3: கேட்கலாமா? இளங்கோவடிகள், அதுக்கப்புறமா வந்து
2: சொல்லுங்க. இப்ப வந்து அந்த சினிமா பார்க்க மூவ் பண்ணலாமா?

0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு மழைப்பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: மழைப்பாட்டு
0: மழைப்பாட்டு
1: அந்திமழை
0: பொழியும் அஞ்சு மெலடி பாட்டு
1: அதுக்கப்புறமா வந்து வேற என்ன சாங்கு
0: எதிர்பார்க்கல
1: இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு.
0: தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நேர்களே, சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். விளையாடு நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 6:01:51 நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வருது ஜெயிலர் படத்திலிருந்து.

0: உங்களோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 6:05.
1: சூரியன் மெல்ல மெல்ல கடலுக்குள்ளார மறைய இன்னைக்கு வீராம்பட்டினம் பீச் மணல்ல காத்து ஜில்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கடந்த 65 நிமிஷமா இங்க நடந்த கலகலப்பு மாற்றமும் பாட்டமும் சும்மா செம்ம சூடாவே இருந்துச்சு. நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வந்து தயக்கமா இல்லாம மைக் முன்னாடி நின்று கலகலப்பா பேசின நம்ம வீராம்பட்டினம் நேயர் மக்களுக்கும் எதிர்ச்சியினோட அன்பார்ந்த அஞ்சல் வந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேரம் போனதே தெரியலும், ஆனா நிகழ்ச்சி முடிகிற நேரம் வந்தாச்சு. கடற்கரையில இருந்து நாம கிளம்பினாலும் எங்களுடைய ஆல் டைம் மியூசிக் பார்ட்னர் நம்ம இப்ப ரெயின்போ புதுவை 102.8 தொடர்ந்து வழக்கம் போல இனிமையான பாடல்களோட உங்க கூடவே காற்றலையில ஓடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த இனிமையான இசைகளையும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுது. நான் உங்க சீனு, டாடா, பை பை, டேக் கேர், நேர்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலன்னா சிஎம்

0: போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான பதிலடியே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இந்தியாவிற்கு முழு உரிமை உண்டு என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலா என்பது வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு அடித்தளமாக திகழ்வதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நாளை தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சேவா சேது சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை உலகிற்கு நிரூபித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். அவர் இன்று ஆகாஷ்வாணியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகையில், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்ட 10வது ஆண்டின் நிறைவு நாளை கொண்டாட இந்தியா தயாராக உள்ளது என்றார். தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க இந்திய வீரர்கள் துணிச்சலுடன் கட்டுப்பாட்டு கோட்டை கடந்த விதம் கண்டு உலகமே வியந்தது என்று குறிப்பிட்டார். மேலும் பயங்கரவாத தாக்குதல்களால் நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த வலிக்கு நமது தீர்க்கமான பதிலடியே இந்த துல்லிய தாக்குதல் என்றும் பிரதமர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாலக்கோட் வான்வழி தாக்குதல் மூலம் ஆபரேஷன் சிந்தூர் வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். 25 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களில் அமெரிக்கர்களுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள் என்பதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். மேலும் 2014 தாம் பிரதமரான பிறகு தமது அமெரிக்க பயணத்தின் போது அந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியதையும் திரு மோடி நினைவு கூர்ந்தார். பிரதமர் தமது 138வது மனதின் குரல் உரையில் கூறிய கூடுதல் தகவல்கள்.
4: தொடர்ந்து பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து குறிப்பிடுகையில், இந்த பணியின் முதல் கட்டம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக கூறினார். 32 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களின் தரவுகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய தொலைதூர பனிமூடிய பகுதிகளிலும் தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மொத்தாரா சூரிய கோவில் பலமுறை தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நாட்டின் முதல் சூரிய கிராமமாக மொத்தாரா தற்போது உருவெடுத்துள்ளதாக கூறினார். வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மொத்தாரா நடன விழாவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற உள்ளதாக கூறிய அவர், மக்கள் ஒருமுறையாவது மொத்தாராவின் பாரம்பரியத்தை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கல்லூரி பேராசிரியர் பல்வேறு இடங்களில் பழங்கால சிற்பங்கள், கோவில்களை கண்டறிந்ததாகவும், இது நாட்டின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள உதவுவதாகவும் திரு மோடி பாராட்டினார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருக்கவும் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உறுதி பூண்டுள்ளதாக கூறிய பிரதமர், 100 வார காலத்திற்கு நடைபெறும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் இயக்கத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். காந்தி ஜெயந்தி வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில், காந்தியடிகளின் கொள்கைகளில் ஒன்றான தூய்மையை பேணுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும், தூய்மையை பேணுவதே அவருக்கு நாம் செய்யும் அஞ்சலி என்றும் திரு மோடி குறிப்பிட்டார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கேட்டுக் கொண்ட திரு நரேந்திர மோடி, மக்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட வாழ்த்து தெரிவித்தார்.
3: தற்சார்பு மற்றும் எதிர்கால நோக்குடைய பாதுகாப்பு சூழலை உருவாக்கும் வகையில் இந்தியா முன்னேறி வருவதால், அடுத்த 10, 20 மற்றும் 25 ஆண்டுகளில் ஏற்படவிருக்கும் போரின் தன்மையை கருத்தில் கொண்டு தனது திறன்களை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், நாடு வெறும் தொழில்நுட்பங்களை இறக்குமதி செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பயங்கரவாதத்தை கொள்கையாக கொண்டுள்ள அல்லது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலமும் ஆதரவும் அளிக்கும் எந்த ஒரு நாட்டுடனும் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று திரு ராஜ்நாத் சிங் தெளிவுபட கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இந்தியாவிற்கு முழு உரிமை உண்டு என்றும் அவர் மேலும்

0: மேலும் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படைகளின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும் என்றும் குறிப்பிட்டார். மதம், ஜாதி, இனம், மொழி, பிராந்தியம் என்ற அடிப்படைகளின் பிரிவினைகளை கடந்து மக்கள் தேசிய நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இந்தியாவில் மாவட்ட பொருளாதாரங்கள் பெரும்பாலும் வேறுபாடு அற்றவையாகவே இருந்தன. உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கும் கைவினைப் பொருட்களுக்கும் வர்த்தக முத்திரை, சந்தை அணுகல் ஆகியவை இல்லாமல் இருந்தன. இதனால் கைவினைஞர்களின் வருமானமும் குறைவாகவே இருந்தது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாவட்டமும் துணி, பழம், கைவினைப் பொருள் அல்லது தானியம் என ஏற்கனவே சிறப்பாக செய்து வந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தது. அந்த தயாரிப்புகளுக்கு அரசு வர்த்தக முத்திரை, புவிசார் குறியீடுகள், மின் வணிகம் மற்றும் ஏற்றுமதி உதவிகளை வழங்கியது. இதன் மூலம் பொருளாதார அடையாளம் இல்லாத மாவட்டங்கள் தனக்கென ஒரு அடையாளத்தை பெற்றன. கைவினைஞர்களும் விவசாயிகளும் உள்ளூர் சந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தையை வீட்டை விட்டு வெளியேறாமலேயே அடைய முடிந்தது. இதன் பயனாக ஒவ்வொரு மாவட்டமும் தனக்கென ஒரு பொருளாதார அடையாளத்தையும் சந்தை பாதையையும் பெற்று வளர்ச்சி கண்டு வருகிறது என்றால் அது மிகையில்லை.
0: உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுற்றுலா என்பது பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு அடித்தளமாக திகழ்வதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவை உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவை கொண்டு சுற்றுலாவை மறுவடிவமைத்தல் என்ற கருத்தை மையமாக கொண்டு கொண்டாடப்படும் உலக சுற்றுலா தினம் புதுச்சேரி அரசு சார்பில் நேற்று தொடங்கி நாளை வரை கொண்டாடப்படுகிறது. பல்வேறு சுற்றுலா வல்லுநர்கள் பங்கு பெற்ற சுற்றுலா முன்னேற்றம், சாதனைகளை கொண்டாடுதல், சவால்களை எதிர்கொள்ளுதல் மற்றும் சேவைகளை இணைத்தல் என்ற தலைப்பில் கலந்தாய்வு இன்று நடைபெற்றது. மேலும் இக்கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நாளை புதுச்சேரி தேங்காய் திட்டு உப்பளம் மற்றும் கலை மற்றும் கைவினை கிராமப் பகுதியில் உள்ள மேங்க்ரோவ் கடற்கரை தூய்மை பணிகளில் 300 தன்னார்வலர்கள் உள்ளடங்கிய குழுவினர் ஈடுபட உள்ளனர். முன்னதாக நேற்று பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் பொதுமக்கள் நலன் கருதி நாளை தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சேவா சேது சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. இம்முகாமில் ரேஷன் அட்டை உறுப்பினர்களுக்கான இ KYC, ரேஷன் அட்டையுடன் மொபைல் எண் இணைத்தல், மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுடைய சிவப்பு அட்டை பயனாளிகளுக்கான டிஜிட்டல் கரன்சி பெறுவது உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் எளிதாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவரவர் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை பதிவு செய்வது அவசியம் என்பதால் பொதுமக்கள் முகாமிற்கு வரும்போது ரேஷன், ஆதார் அட்டைகள் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் போன் ஆகியவற்றை கட்டாயம் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் பயனாளிகள் அனைவரும் இச்சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் ஒரு ரயில் முனையம் அமைக்க திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கென 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான பதிலடியே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான

0: அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இந்தியாவிற்கு முழு உரிமை உண்டு என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலா என்பது வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு அடித்தளமாக திகழ்வதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நாளை தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சேவா சேது சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22 நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான வணக்கத்துடன் FM ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம மனசு எப்பவுமே பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்குங்க. அதுவும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், அதை கேட்டோம்னா மனசும் கொஞ்சம் லேஸ் ஆயிடும். அந்த மனசுக்கு பிடிச்ச பாடலை உங்களுக்கான உங்க விருப்பத்திற்கான பாடலா ஒளிபரப்புறது தான் நம்ம மனம் விரும்புதே ஷோ. இந்த ஷோல உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நம்பர் சொல்ல போற அப்படின்னு சொல்றதுக்குள்ளே கால் வந்துகிட்டே இருக்கு. தமிழ் நம்பர் எங்களுக்கு தெரியும், டெய்லி டயல் பண்றோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் என் கடமை நம்பரை உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 2271760 அடுத்த எண் 2271770. ஓகே, நம்பரை சொல்லிட்டேன். நம்பர் சொல்றதுக்கு முன்னாடி இருந்து கால் வந்துட்டு இருக்கு. கால் வந்திருக்கிற இடத்துல வந்திருக்க ஆள் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார்.
2: படம் வந்து தாளாட்டு படவா, பாடல் வந்து நீதானா நீதானா என் நெஞ்சில் நீதானா. எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த பாட்டை கொடுத்துருங்க.
1: ஓகே சார், மனம் விரும்புதையில மனசுக்கு பிடிச்ச பாடல், அதுவும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக.
2: ஆமாங்க சார்.
1: ஓகே சார், அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
2: நன்றி சார்.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நேயர்களே, இன்னும் சற்று நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: meters. Mohammad Afzal finished third in round one, heat two, clocking 1:47.37 and advanced to the final. In heat three, Krishan Kumar also finished third, recording a timing of 1:50.338, moving to the women's 100 meters hurdles final. Nandini finished sixth for India, clocking 13.45. There was no medal for India in this event.
1: Vidushi, chalte-chalte hockey ki khabar dete. Asian Games mein Bharati mahila hockey team ne shandar pradarshan करते हुए सिंगापुर को 7-0 से हराकर सेमीफाइनल में जगह पक्की कर ली। अगले एक घंटे में अब क्या घटेगा जरूर आज की अंतिम अपडेट में 7:30 में बताएंगे। फिलहाल मुझे शाहिद आजमी और मेरे दोस्त विदुषी वत्स को इजाजत दीजिए। धन्यवाद।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூஜம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
8: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
3: நேரம் 6:35 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு காலர் வந்திருக்காரு. அவர் யார் எங்கிறது பேசுறாரு, என்ன பாடல் கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
9: சரத்குமார் நயன்தாரா உங்களோட நடிப்புல ஐயா இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒளிபரப்புறீங்களா சார்?
3: கண்டிப்பா. உங்களுடைய விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழுங்க.
9: தேங்க்யூ தமிழ் சார், பை பை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 6:43 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. இப்ப யார் விரும்பின பாடலை நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்க போறோம்னு கேட்டுலாமா? வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
4: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
5: சொல்லுங்க
4: சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
5: உரிமை குரல் படம்.
4: ஓகே,
5: ஒரு தாய் பாடல்.
4: ஓகே சார், உங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு மகிழலாம்.
5: வணக்கம் சார். நன்றி. வணக்கம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
3: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வரும் நேயர் யார் எங்கிறத பேசுறாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் ஒரே ஊர்ல இருந்து கங்காதரன்.
3: சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
5: எனக்கு காதலே நிம்மதின்ற திரைப்படத்துல இருந்து காலையில் பூக்கும் கல்லூரி பூ என்ற ஒரு பாடல்.
3: ஓகே சார், உங்க பாடல் வந்துகிட்டே இருக்கு எஃப்எம் ரெயின்போல.
5: நன்றி சார்.
3: நன்றி.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பாடலை கேட்க வரும் நேயர் வணக்கம்.
3: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாரு சார்?
3: கலையரசு கண்டன பாடல்கள்.
2: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் பாடல் உங்களுக்கு கொடுக்கணும்?
3: மனு சின்ன குயல் சித்ரா பாடல், பெட்டி ஜாவி கொண்டு வருகிற ஒரு பாடல்.
2: ஓகே சார்.
3: சிறுவாணி தண்ணி குடிச்சு.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளத்தில் இதுவரை 2 கோடியே

20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கைபேசி மூலம் தங்கள் விவரங்களை பதிவு செய்து சுய கணக்கெடுப்பை நிறைவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியில் இன்று காலை ஒலிபரப்பான 138வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, குடிமக்கள் மற்றும் அவரது குடும்பங்களை பற்றிய துல்லியமான தகவல்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்த ஒரு தெளிவான முடிவை எடுக்க உதவுவதாகவும் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சபர்மதியில் 1500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான முக்கிய ரயில்வே மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வேறு சில திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். குஜராத் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலுடன் இணைந்து சபர்மதி ரயில் நிலையத்திலிருந்து நாட்டின் முதல் எல்என்ஜி எரிபொருள் மூலம் இயங்கும் ரயிலையும் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை நாளை புதுடெல்லியில் கால்நடை காப்பீட்டு இணையதளத்தை தொடக்குகிறது. அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தொடக்கி வைக்கும் கால்நடை காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்பட்ட விலங்குகளுக்கு பாலிசி வழங்குதல், கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல் உள்ளிட்டவற்றை நெறிப்படுத்த முடியும். இந்த இணையதளம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தவிர 11 பிராந்திய மொழிகளிலும் செயல்படும். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் ஒரு ரயில் முனையம் அமைக்க திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கென 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். இன்று கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் நாளை தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சேவா சேது சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவில் காம்பவுண்ட் மற்றும் ரிகவ் பிரிவுகளில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டிகளில் இவ்விரு அணிகளும் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின் போல. நம்ம நிகழ்ச்சியில வரும் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாரு, அவர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: விழுப்புரம் மாவட்டம் இளமங்கலம், ஆர் முருகன்.
7: சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
8: பெரியண்ணா திரைப்படத்துல இருந்து நிலவே நிலவே சரிகமா பகவதி கூறு, அந்த பாடல் வேணும் சார்.
7: ஓகே சார், உங்க பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம் சார்.
8: நன்றி சார், உங்களுக்கு
7: நன்றி.

0: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
3: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவற விடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போல ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
5: கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் நேயர் யார், எங்கிறது பேசுறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: முன்னிரவு வணக்கம்.
0: முன்னிரவு வணக்கம் சொல்றது யாரு சார்?
6: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
6: படம் கோபுர வாசலிலே.
0: ஓகே,
6: ஒரு தேவதை அந்த பாடல் வருகிறது.
0: ஓகே சார், உங்க பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு மகிழலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் அமிர்தபுரியில் நடைபெற்ற மாதா அமிர்தானந்தமயி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே உண்மையான சேவையாக கருதப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும்போது அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். அமிர்தானந்தமயி மடத்தின் மூலம் வழங்கப்பட்ட நிதி உதவி காரணமாக சுமார் 2.5 லட்சம் ஏழை பெண்கள் புத்தொழில்களை தொடங்கி பயனடைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உலக நானோ மருத்துவ மாநாட்டில் பேசிய அவர், நவீன மருத்துவ அறிவியல் உலகில் நானோ மருந்து பொருட்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றார். மருத்துவ சிகிச்சை என்பது அந்தந்த நபர்களுக்கு ஏற்படும் பாதிப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். செல்லுலார் மற்றும் மூலக்கூறு அளவிலான ஆராய்ச்சிகள் இந்த மருத்துவ முறையில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மகளிர் கல்வி, சமூக சமத்துவம் போன்றவற்றிற்காக ராஜாராம் மோகன்ராய் ஆற்றிய பணிகள் சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன்ராயின் நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிற்போக்கான பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் ஆளாகியிருந்த காலகட்டத்தில் சமூக மாற்றத்திற்கு புதிய வழிகாட்டியவர் அவர் எனவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் ஏற்றுமதி அளவு 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், இம்மாநிலத்தின் ஏற்றுமதி தற்போதைய 2 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 2030 ஆண்டுக்குள் 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் சந்தை அணுகுதல் எளிதாகி உள்ளதாக அவர் கூறினார். முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதன் வாயிலாக உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்த புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநில அரசின் கொள்கைகள் முதலீட்டாளர்களுக்கு உகந்தவையாக இருப்பதால் அந்நிய முதலீடுகள் பெருமளவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மகாராஷ்டிராவில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மூங்கில் சார்ந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற மூங்கில் குறித்த மாநாட்டில் பேசிய அவர், திரிபுராவில் மூங்கில் சார்ந்த தொழில்கள் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிராவின் கட்சோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மூங்கிலை மூலப்பொருளாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதிக வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்றும் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆளும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களை திசை திருப்பும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி வருவதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நிரூபணமாகி உள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான

0: சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் வெனிசுலா, பெலாரஸ், மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெனிசுலா அமைச்சருடனான சந்திப்பு எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையேயான ஒத்துழைப்புக்கு வலு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மெக்சிகோ மற்றும் பெலாரஸ் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்புகளும் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி சுயசார்பு என்ற நிலையை தாண்டி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தற்கால போர் முறை மாற்றமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். போரின் தன்மை, தொழில்நுட்ப பயன்பாடு, போர் நடைபெறும் காலம் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் பாதுகாப்பு படையினரின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மலை உச்சிகள் மற்றும் கடும் குளிரிலும் வீரர்கள் பணிபுரியும் சூழல் உள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெனரல் தீரஜ் சேத், ட்ரோன் தாக்குதல்கள் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன என்றும் தெரிவித்தார். ரம்மி விளையாட்டு செயலியுடன் தொடர்புடையவர்களின் 442 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் தொடர்ச்சியாக கேம்ஸ் கிராப்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களுக்கு சொந்தமான வங்கி வைப்பு நிதி, வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 2,843 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 12 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மீன் வியாபாரிகள் 50 பேர் பயணம் செய்த அந்த கப்பல் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிவு மாகாணத்தில் உள்ள ஒரு தீவு அருகே மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும், எஞ்சியவர்களை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று ஆழ்கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் எச்சரித்துள்ளது. கடற்பகுதியில் அலைகள் மிக உயரமாக எழக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கெர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஒபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா

0: தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 24 நொடி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
4: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரிமேடு
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
6: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் 1 மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
7: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
8: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
11: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
1: நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு, இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ் மோனி மூலம் நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
12: பர்சனல் லோன் ஆஃபர்
13: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
12: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
13: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
14: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
13: அப்ப நான் என்ன பண்றது?
14: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
13: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
14: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
15: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நேயர்களே, இன்றிரவு 9 மணிக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற கருப்பொருளில் அகில இந்திய மகளிர் மாநாட்டின் தலைவர் குல்ஷித் கவுர் அவர்கள் பங்கேற்கும் த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன

0: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: தமிழ் தமிழ், வா லக்ஷ்மி, வா தோட்டத்துக்கு வா. நான் தோட்டத்துலதான் இருக்கேன்.
6: என்ன தமிழ், ஷெட் போறீங்க, கார் வாங்க போறீங்களா?
5: கார் வாங்கினாதான் ஷெட் போடணுமா என்ன? வேற ஒண்ணு வாங்கினாலும் ஷெட் போடலாம்.
6: என்ன வாங்க போறீங்க?
5: மாடு வாங்க போற லக்ஷ்மி.
6: என்னது, மாட்டுக்கு ஷெட்டா?
5: ஆமா.
6: இவ்ளோ சின்ன ஷெட் எப்படி மாட்டுக்கு செட் ஆகும்?
5: அட, கார் ஷெட் அளவுக்கு இருந்தாலே போதும், மாடுலாம் இப்ப வளர்க்க முடியும்.
6: என்ன இவ்ளோ குட்டியா இருக்கே, இதுல மாடு வளர்க்க முடியுமா?
5: கண்டிப்பா வளர்க்க முடியும். நம்ம ஊர்ல இருக்கிற மாடு இல்ல இது, ஆந்திரா கேரளா அந்த மாதிரி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நாட்டு மாடு. நாட்டு மாட்டோட சத்து தான் உனக்கு தெரியும் இல்லையா?
6: நாட்டு மாட்டுல நிறைய சத்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுலதான் எல்லா சத்துமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாடு வளர்க்கறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
5: அதுவா, நான் மாடு வளர்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பால்ல ரொம்ப அதிகமா சத்து இருக்கு, அதுவும் நாட்டு மாட்டு பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும் போதுதான் ஒரு இன்டர்வியூ ஒன்னு பார்த்தேன். அதுல இருந்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. உனக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், நீ கேட்டு பாரு.
6: ஓகே தமிழ், எனக்கு அனுப்பு, நானும் கேக்குறேன். நகர்ப்புறத்தில் நவீன முறையில் மாடு வளர்ப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
7: வணக்கம் மேடம்.
8: வணக்கம் சார்.
7: இன்றைய நிகழ்ச்சியில நகர்ப்புறத்தில் நவீன முறையில மாடு வளர்ப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாப்போம், இது பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மேடம். இப்ப கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா மாடு வளர்க்கறதுல நிறைய இடங்கள் இருக்கும், அதே மாதிரி இயற்கையான ஒரு சுற்றுச்சூழல் இருக்கும். ஆனா நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டிடங்கள், வானுயர கட்டிடங்கள், இடமெல்லாம் குறுகிய இடமா இருக்கும். விவசாயம் பண்றது ரொம்ப கடினம் இல்லைங்களா? ஆனா மாடு வளர்க்கலாம், அதுக்கான வழிமுறைகளும் இருக்கு.
8: ஆமா சார், நகர்ப்புறங்களும் நம்ம மாடு வளர்த்துட்டு வரலாம் சார். அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த மாட்டு இனங்கள்னு இருக்கு. சோ அந்த மாதிரியான இனங்கள் வந்து நம்ம நகர்ப்புறங்கள்ல வளர்த்துட்டு வரலாம் சார்.
7: நகர்ப்புறத்துல வளர்க்க வேண்டிய இந்த மாட்டு இனங்கள் பத்தி சொல்லுங்களேன்.
8: இப்ப பாத்தீங்கன்னா புங்கனூருன்னு சொல்லிட்டு ஒரு மாடு இருக்கு சார். அது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமஸான ஆந்திர பிரதேஷோட அதுதான் பிறப்பிடம். இது ஒரு நாட்டு மாடு சார். திருப்பதியில வந்து அவங்க வளர்த்துட்டு வராங்க. வளர்த்துட்டு வந்து அதுல கிடைக்கக்கூடிய பாலை நெய்யா மாற்றி நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க முக்கியமா. சோ அவ்வளவு மருத்துவ குணங்கள் வந்து நம்ம இந்த பால்ல வந்து அடங்கி இருக்கிறது.
7: அந்த மாடு எவ்வளவு சைஸ் இருக்கு மேடம்?
8: இப்ப பாத்தீங்கன்னா சைஸே வந்து பெரிய மாடே வந்து 2 அடி தட்டதா இருக்கும். அதோட கன்று பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இது வெள்ளை நிறத்துல காணப்படும் இந்த மாடு. அதோட விலை பாத்தீங்கன்னா, அதோட கன்று விலை பாத்தீங்கன்னா 80,000 சார். அது நம்ம வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே, இப்ப நம்ம எப்படி கார் பார்க்கிங் நம்ம இடம் விட்டு கட்டுறோமோ அதே மாதிரி ஒரு 10க்கு 10 இடத்த பின்னாடி வந்து நம்ம அமைச்சு நம்ம கட்டினா இந்த மாதிரியான மாடை வந்து நம்ம வளர்த்துட்டு வரலாம். வளர்த்துட்டு வந்து நம்ம வருமானமும் ஈட்டலாம். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பாலை விரும்பி சாப்பிட்டுட்டு வராங்க. அதுவும் வந்து நம்ம டவுன்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு கூட விரும்பி இருக்கிறாங்க இப்போ. சோ அதனால இத நம்ம நகர்ப்புறங்கள்ல கண்டிப்பா வளர்த்துட்டு வரலாம். இந்த இனம் மட்டும் இல்லாம புங்கனூர் இல்லாம வெச்சூர்ன்ற ஒரு மாட்டு இனம் கூட இருக்குது, கேரளா வெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமே பாத்தீங்கன்னா 2 அடி அளவுதான் இருக்கும். அதோட பால் லிட்டர் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் அளவுக்கு கறக்கும் சார் ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்குன்னா நம்ம சாயந்தரம் மட்டும் தான் இது கறக்க முடியும் இந்த மாட்டுல. அதனால ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 2 லிட்டர் பால் கிடைக்கும். இப்ப தீவனம் பாத்தீங்கன்னா ரொம்ப செலவாகாது.
7: இப்ப இந்த புங்கனூர் மாட்டு இனமா இருக்கட்டும், வெச்சூர் மாட்டு இனமா இருக்கட்டும், இத எங்க போய் வாங்கணும்?
8: இப்ப நம்ம பிறப்பிடம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல சார், அங்கிருந்து வாங்குறது ரொம்ப நல்லது. நம்ம வெச்சூர்ன்றது கண்டிப்பா கேரளா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புங்கனூர்ன்றது ஆந்திரா. சோ அங்க இருந்து நம்மளுக்கு வாங்கும் போது இன்னும் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இதை வந்து வளர்த்துட்டு வராங்க சார். தமிழக பகுதியில ரொம்ப விரும்பி வளர்க்கல, நம்ம இந்த நகர்ப்புறங்கள்ல வளர்த்துட்டு வராங்க சார். இது
7: இது போன்ற மாட்டு இனங்களை வளர்க்கறது குறைந்த இடங்களே தேவை.
8: குறைந்த இடங்களே கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த 10க்கு 10 ஒரு பெரிய மாடும் ஒரு கன்று குட்டியும் வளர்த்துட்டு வரலாம் சார். அந்த இடமே அவங்களுக்கு போதும். ஒரு நாளைக்கு 1 கிலோ

0: தீவனம் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு 2 லிட்டர் பால் கொடுக்கும் சார். அந்த பால்ல இருந்து கிடைக்கிற தயிர் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து சுவையா இருக்கும். பால்ல வந்து மருத்துவ குணங்களும் இருக்கு, இந்த தயிர் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
1: நகர்ப்புறத்துல ஒரு வீடு இருக்கணும், பக்கத்துல ஒரு பிளாட் கொஞ்சம் இடம்
0: இருக்கணும், அதுவே போதும் சார்.
1: சில பேர் கார் பார்க்கிங் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த இடம் போதுங்களா?
0: அதே போதும் சார், கார் பார்க்கிங் இடமே போதும். அதனாலதான் நம்ம சொன்னது, ஒரு 2 மாடு இருந்தா நம்ம வீட்டு தேவைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், பக்கத்துல யாராவது கேட்டாங்களோ இந்த விற்பனைக்கு நம்ம பண்ணிக்கலாம் சார்.
1: இப்ப நகர்ப்புறங்கள்ல குறைஞ்ச இடத்துல நவீன முறையில மாடு வளர்க்கும் போது விவசாயிகள் சில விஷயங்கள் நிறைய கவனிக்கணும் இல்லீங்களா? என்ன நம்ம விஷயம் கவனிச்சு மாடு வளர்க்கலாம்?
0: நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா தீவனம் வந்து பாத்துட்டு கரெக்டா வைக்கணும் சார். ஏன்னா வெளியில எங்கயும் நம்ம மேய்ச்சல் கிட்டுட்டு போல. சோ அதனால நம்ம வீட்டுல வந்து தீவனம் வந்து கரெக்டான டைமுக்கு வச்சுட்டு வரணும்.
1: முழு நேரமும் வீட்டிலேதான் இருக்கும்.
0: ஆமா, முழு நேரம் வீட்டிலேதான் இருக்கும். அதனால தீவனம் வந்து கரெக்ட் டைமுக்கு, இத்தனை மணிக்கு இந்த தீவனம் போடுறோமா, காலையில வந்து தவிடு வைக்கிறோமா, மதியம் வந்து ஒரு வேளை பசுந்தீவனம் வைக்கணும், சாயந்தரம் வந்து நம்ம உலர் தீவனம் வைக்கோல் கொடுத்துட்டு வரலாம் சார்.
1: இப்ப மாடுகளுக்கு கொட்டகை கண்டிப்பா வேணும் இல்லீங்களா? அப்ப நகர்ப்புறங்கள் வந்து மாடுகளின் கொட்டகை அமைப்பு, இந்த தூய்மை, காற்றோட்டம், சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த கழிவுநீர் மேலாண்மை, இதெல்லாம் எப்படி அவங்க பராமரிச்சு அந்த இடத்த மெயின்டைன் பண்ணணும்?
0: இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கான்கிரீட்ல தரையை போட்டுக்கலாம் சார். போட்டுட்டு கழிவு நீர் நீக்கம் வர்றதுக்கு நம்ம அந்த சரிவான பகுதி
1: மாதிரி,
0: ஆமா, சிறுநீர் கழிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி தீவன தொட்டிலாம் அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். ஆமா, நீங்க வந்து பூச்சி மாத்திரையும் ரொம்ப கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தடுப்பூசி மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும்.
1: இப்ப நகர்ப்புறத்துல மாடு வளர்க்கறதுல சாணம், இந்த சிறுநீர், இந்த கால்நடை கழிவுகள்லாம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாம அந்த இயற்கை உரம் இல்ல உயிரி எரிவாயுவா பயன்படுத்தலாமா?
0: கண்டிப்பா பயன்படுத்தலாம் சார். இது வந்து நம்ம நாட்டின மாட்டு இனங்கள்ல ஒன்றாக வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா கேட்டே வாங்கிட்டு போறாங்க சார், நாட்டு மாட்டு சாணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவியம், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சார். சோ அதுக்கு வந்து மக்களிடையே வந்து நிறைய வரவேற்பு இருக்கிறது.
1: என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கலாம்
0: இந்த மாடுக்கு பாத்தீங்கன்னா? நம்ம தவிடுதான் சார், கோதுமை தவிடு நல்லா விரும்பி சாப்பிடும். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல இந்த தவிடு எல்லாம் எங்க வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகங்கள் வருது. இந்த மாதிரி குச்சி தீவனம் அப்படின்ட்டு ஒரு வகையான தீவனம் வந்து விற்பனைக்கு இருக்கு சார். சோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணி கொடுத்துட்டு வரலாம் சார் மாடுகளுக்கு. சோ அதுமே நல்ல ரிசல்ட் இருக்கு. குச்சி தீவனத்தை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுற அளவுக்கு இப்போ இருக்கு சார் நகர்ப்புறங்கள்ல வரக்கும் போது. அதுல நிறைய வந்து இந்த நாட்டு சக்கரை வெல்லம் வந்து ஆட் பண்ணி அதை பண்ணிட்டு வராங்க சார். சோ அது வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து தீவனமா கொடுத்துட்டு வரலாம், பிளஸ் வந்து பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கொடுத்துட்டு வரலாம்.
1: நகர்ப்புறத்துல நம்ம மாடு வளர்க்கும் போது அதுக்கு செயற்கை கருவூட்டல் முறையும் இருக்கா?
0: இருக்கு சார். அதுவே நம்ம வந்து அவங்க வந்து ஆண் மாடு கிட்ட இருந்து இந்த மாதிரி செமன் சொல்லிட்டு அதை பதப்படுத்தி இந்த ஸ்ட்ராஸ் வைக்கிறாங்க, ஸ்ட்ரால போட்டு இருக்கும் சார். நம்ம கால்நடை மருத்துவர் கிட்ட அதை வாங்கி நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் பண்ணுவாரு. இல்லனா இதுவே ஆண் மாடுக்கு செயற்கையே பண்ணலாம். ஏன்னா இது வந்து சைஸ்லயும் சின்னது, அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஏன் நம்ம செயற்கை முறை கருவூட்டல் கொண்டு வந்தோம்னா மாடுகள் மேல தாகும் போது சில டைம் கீழே விழுந்துரும், விழுந்து பிராக்சர் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு சார். அதனால தான் நம்ம செயற்கை முறை கருவூட்டலும் வந்து கொண்டு வந்தோம். சோ இந்த மாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம சைஸும் கம்மி, வெயிட்டும் கம்மி, அதனால நம்ம ஆண் மாடு செயற்கையும் பண்ணலாம். இன்னொன்னு, செயற்கை முறை கருவூட்டலுக்கு நம்மளுக்கு கிடைச்சாலுமே அந்த கால்நடை மருத்துவர் அணுகி பண்ணலாம் சார்.
1: அப்ப இயற்கை முறை கருவூட்டலுக்கு அப்ப ஆண் கன்று நம்ம இருக்கணுமா?
0: வளர்க்கலாம் சார், ஆண் மாடும் வளர்த்துட்டு வரலாம் சார். இப்ப செல்லமா எல்லாமே வளர்த்துட்டு வராங்க சார். ஆண் மாடுகளுமே ஒரு பேர் வச்சு அவங்களையுமே வளர்த்துட்டு வராங்க சார். அதனால ஆண் மாடு செயற்கையும் நல்லதுதான்.
1: இப்ப நவீன கால்நடை வளர்ப்பு முறைகள்ல கால்நடைகளின் ஆரோக்கியம், தரமான பால் உற்பத்தி, விவசாயியின் பொருளாதார வருவாய், இதெல்லாம் மேம்படுத்த என்னென்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம்? அதாவது பால் கறந்து விற்பனை பண்றது, இது போல சொல்லுங்களேன்.
0: இப்ப நாட்டு மாட்டு பால் வந்து A2 milk அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். அதை வந்து நல்லா விரும்பி வாங்கிட்டு வராங்க. 1 லிட்டர் பாத்தீங்கன்னா 80 ரூபா கொடுத்து கூட வாங்குறதுக்கு இருக்காங்க சார். சோ அதனால நம்மளுக்கு பால் இல்லாம அதை வேல்யூ ஆடடா தயிர் கூட பண்ணி வித்துட்டு வரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சாணமும் நல்ல வேல்யூவா இருக்கு சார், மண்புழு உரமும் செஞ்சுட்டு வராங்க. சோ இதெல்லாம் வந்து இப்ப இந்த நாட்டு மாடை தேடி நம்ம மக்கள் வந்து நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க.
1: கன்று ஈன்றதுக்கு அதனுடைய காலம் நம்ம எவ்வளவு தேவைப்படுது?
0: கருவூட்டல்ல இருந்து நம்மளுக்கு சினை காலம் பாத்தீங்கன்னா 285 நாள் ஆகும் சார். அதோட கன்று பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம கலப்பனை மாடை விட இந்த கன்று பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாவும் நல்லா தாவி குதிச்சு ஓடுவாங்க, அவங்களை பிடிக்கவே முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு நாட்டு மாடு இந்த புங்குனூர் மாடு கிட்ட இருக்கு.
1: கன்று ஈனும் போது பல டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கன்று ஈனும் சமயங்கள்ல யார் அணுகலாம்?
0: நீ கன்று ஈனும் போது நம்மளுக்கு கண்டிப்பா அந்த வைக்கோல் தேவை சார். வைக்கோல் பெண்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பரப்பி அந்த இடத்துல வச்சிட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம மாடே வந்து அந்த வைக்கோல் இருந்தா மட்டும் போதும், அதை என்ன பண்ணும், எடுத்து தொடக்கிற இந்த மேல இது பண்றதுல இருந்து நக்கறதுல இருந்து எல்லா இதுமே மாடே நம்ம பாத்துக்கோ.

0: சார், வேற எந்த இதுவும் தர தேவையில்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டிப்பா வைக்கிறது ரொம்ப நல்லது. கன்று ஈன்றதுக்கு அப்புறம் வந்து கத்திரிக்காய் கொடுக்கறது ரொம்ப நல்லது சார். இந்த கத்திரிக்காய் கொடுக்கும் போது பின்னாடி வந்து நஞ்சுக்கொடி வரும். கன்று ஈன்றதுக்கு அப்புறம் 8 to 12 மணி நேரத்துல இந்த நஞ்சுக்கொடி போடும். சோ அந்த நஞ்சுக்கொடி வெளியில சீக்கிரமா வர்றதுக்கு இந்த கத்திரிக்காய் உதவியா இருக்கும். இந்த நஞ்சுக்கொடி ஆத்துல போடுவாங்க. இது எல்லாமே சுற்றுச்சூழல பாதிக்குது சார்.
1: இப்ப மாடு கன்று போட்டாச்சு, அதை எப்படி பராமரிக்கணும்?
0: கன்று போட்டோடனே கன்று வந்து நம்ம அந்த தொப்புள் கொடியை பாதுகாப்புறது ரொம்ப முக்கியம் சார். அந்த தொப்புள் கொடைய வந்து நம்ம ஒரு கட்டுவாங்க சார், ஒரு அந்த சூச்சர் மெட்டீரியல் சொல்லிட்டு அந்த வந்து ஒரு 2 அடி கிட்ட கீழே கட்டி அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி விட்டுட்டு டெய்லி வந்து டிஞ்சர் வந்து அதுல வந்து நினைச்சிட்டு வரணும். ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தா அந்த தொப்புள் கொடி வந்து காஞ்சி உலர்ந்து கீழே விழுந்துரும். சோ அதனால இந்த ஒரு வாரம் வந்து நம்ம அந்த தொப்புள் கொடியை கண்டிப்பா பாதுகாக்கணும்.
1: கன்றுக்கு பாலு தான் உணவு?
0: ஆமா சார், உணவு பாத்தீங்கன்னா பாலு தான். சீம்பால் கொடுத்துட்டு வரணும் கண்டிப்பா. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சீம்பால் கொடுத்துட்டு வரணும். ரொம்ப அதிகமாவும் கொடுக்கறது தவிர்க்கணும், ஏன்னா உப்பசம் ஆயிடும். சோ காலையில

0: இந்த ஒரு வாரம் வந்து நம்ம அந்த தொப்புள் கொடியை கண்டிப்பா பாதுகாக்கணும்.
1: கன்றுக்கு பால் தான் உணவு.
0: ஆமா சார், உணவு பாத்தீங்கன்னா பால் தான், சீம்பால் கொடுத்துட்டு வரணும் கண்டிப்பா. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சீம்பால் கொடுத்துட்டு வரணும். ரொம்ப அதிகமாவும் கொடுக்கறது தவிர்க்கணும், ஏன்னா உப்பசம் ஆயிடும். சோ காலையில
1: தாய் மாட்டுக்கு போய் பால் குடிக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா குடிக்கும் சார், அரை மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி கொடுத்துட்டு வரலாம் சார்.
1: இப்ப நகர்ப்புறத்துல மாடு வளர்த்து பால் கறந்து அவங்க எங்கெங்கெல்லாம் விற்பனை பண்ணலாம், அந்த விற்பனை வாய்ப்புகள் சொல்லுங்க.
0: விற்பனை வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பக்கத்திலேயே கொடுக்கலாம் சார். ஒண்ணு இன்னொன்னு
1: விற்பனை
0: பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கடத்ததுதான் விற்பனை சார், அதனால நம்ம வீட்டு தேவைக்கு உபயோகப்படுத்திட்டு மீதி இருக்கிறத நம்ம விற்பனை பண்ணி லாபம் ஈட்டலாம்.
1: நகர்ப்புற மாடு வளர்ப்புல சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்த்து சுகாதாரமான நிலையான கால்நடை வளர்ப்பை மேற்கொள்ள விவசாயிகளுக்கு உங்களுடைய அறிவுரைகள், ஆலோசனைகள், கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்களேன்.
0: அதாவது பஞ்சகாவிய விளக்கு, இன்னொன்னு மண்புழு உரம் தயாரித்தல், அத மாதிரி தேவைக்கு வாங்கிக்கிறாங்க. சாணம், நாட்டு மாட்டு சாணம் இருக்குதான தேவை வந்து அதிகமா இருக்கு. சோ அது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காம இந்த மாதிரியான ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா பண்ணி நம்ம விற்பனைக்கு பண்ணலாம்.
1: பக்கத்து வீட்டுக்காரருக்கும் மாடு வளர்க்கறதுல தொந்தரவு இல்லாம
0: பார்த்து நம்ம மாடு கண்டிப்பா வளர்க்கலாம்.
1: நகர்ப்புறங்கள்ல மாடு வளர்ப்பது என்பது பால் உற்பத்தியை மட்டும் நோக்கமாக கொண்டதா இல்லாம கால்நடை நலன், சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் இணைத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பான தொழில் இல்லைங்களா?
0: ஆமாங்க சார்.
1: நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைந்த இடத்துல சிறந்த முறையில மாடுகளை பராமரிப்பதுடன் கால்நடை கழிவுகளையும் முறையாக மேலாண்மை செய்து இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும்.
0: கண்டிப்பா பண்ண முடியும்.
1: கால்நடைகளை பாதுகாப்போம், கழிவுகளை வளமாக்குவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இந்த எண்ணத்துடன் நகர்ப்புற கால்நடை வளர்ப்பை மேற்கொண்டா ஆரோக்கியமான கால்நடைகளையும் சுத்தமான சுற்றுச்சூழலையும் நிலையான வருமானத்தையும் உருவாக்க முடியும் இல்லைங்களா மேடம்?
0: கண்டிப்பா முடியும் சார்.
1: நகர்ப்புறத்தில் நவீன முறையில் மாடு வளர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து நிறைய தகவல்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி நகர்ப்புறத்தில் மாடு வளர்ப்போருக்கு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி சார்.
2: இதுவரை நகர்ப்புறத்தில் நவீன முறையில் மாடு வளர்ப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, கடமை செய்வார்

0: தமிழ், நீ அனுப்பின லிங்க்ல ப்ரோக்ராம் கேட்டேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரி தமிழ், இது என்ன பக்கத்துல வேலி அடைச்சிருக்க?
1: அதுவா, சத்தான பால் மட்டும் போதுமா? காய்கறிகளும் வேணும், அப்பதான ஊட்டச்சத்து முழுமையா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த இயற்கையில அமைஞ்ச தோட்டம். இதனால எனக்கு ரெண்டு பையன் இருக்கு தெரியுமா. மாட்டுல கிடைக்கிற வேஸ்ட ஃபுல்லா நான் வந்து செடிக்கு போடுவேன், செடியில கிடைக்கிறது ஃபுல்லா வேஸ்ட்லாம் எடுத்துறது மாட்டுக்கு போடுவேன். ரெண்டுத்தையும் யூஸ் பண்றதுனால என்னால பணமும் சேமிக்க முடியும், அதே நேரத்துல இயற்கையாவும் பண்ண முடியும்.
0: ஓ, ஒரே கல்ல ரெண்டு மாங்காவா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர். அப்போ உனக்கு ரெண்டு வருமானம் கிடைக்க போகுதுன்னு சொல்லு.
1: நீ வேணா ட்ரை பண்ண, உனக்கும் நான் சொல்றேன்.
0: சரி தமிழ், இது போல புதுமையான ஐடியாலாம் உனக்கு எப்படி தெரியும்?
1: அதுவா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி இருக்கு இல்லையா,
0: நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தானே சொல்ற?
1: ஆமா ஆமா, அதுல உழவர் உலகம் ப்ரோக்ராம்ல இத பத்தி சொன்னாங்க, அதை நான் கேட்டேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
0: அப்படியா, என்ன ப்ரோக்ராம் போடு, நானும் கேக்குறேன்.
1: நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேக்கலாம்.
0: ஓகே. ஊட்டச்சத்துக்கான வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து முனைவர் ஆர் நீலாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: மேடம், இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்துக்கான வீட்டு தோட்டம். ஏன்னா நம்ம இன்றைய காலகட்டத்தில் வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவு வகைகளை சாப்பிடணும், அது மூலியமாக தான் வந்து நமக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் மட்டுமல்ல ஆராய்ச்சியாளர்களும் அதான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கிறதுல நல்ல ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகளாக இருக்கட்டும், அல்லது மூலிகை பயிர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற பயிர்களாக இருக்கட்டும், இதை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம், இதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். இப்போ இதனுடைய முக்கியத்துவம், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன்.
1: சரிவிகித உணவு வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். சரிவிகித உணவு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் சரியான அளவில் இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது வந்து இப்ப கார்போஹைட்ரேட்டுக்கு அப்படின்னா நம்ம அரிசி சாப்பிடுறோம், புரோட்டீன்னா பருப்பு சாப்பிடுறோம், ஃபேட்டுக்கு நம்ம சாப்பிடுற எண்ணெய்கள் போதுமானது. அதுல ரொம்ப முக்கியமானது விட்டமின்ஸ் மினரல்ஸ், அதை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். நமக்கு குறைஞ்ச அளவு தான் தேவை, ஆனா கண்டிப்பா தேவை, தினமும் நம்மளுக்கு அது தேவைப்படுது. சோ அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 300 கிராம் காய்கறிகளும் 100 கிராம் பழங்களும் நம்ம சாப்பிடணும் சார். அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல வர காய்கறிகள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப வந்து அதுல முக்கியமானது வந்து இந்த சரிவிகித உணவு நமக்கு கிடைக்கணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கணும், அதுல வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அயன், இரும்பு சத்து, கால்சியம் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி இது நாளும் ரொம்ப முக்கியமானது. சோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு சரிவிகித உணவும் கிடைக்கும், ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் இல்லாம இருக்கும் சார்.
0: இப்படி ஒரு தோட்டம் அமைச்சோம்னு வச்சுங்களேன், இந்த தோட்டத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் இதை கொஞ்சம் வரிசைப்படுத்தி சொல்லுங்களேன்.
1: ஊட்டச்சத்து தோட்டம் நம்ம அமைக்கிறதுனால அதுல கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு சரிவிகித உணவு கிடைக்குது. ஊட்டச்சத்து பற்றாக்குறை மெயினா கால்சியம், அயன் இது ரெண்டு தான் பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, தாய்மார்களுக்கு, கர்ப்பிணிகள் எல்லாருக்கும் வந்து இது பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை வந்து நம்ம பற்றாக்குறை இல்லாம பண்ண முடியும் சார். அதுக்கப்புறம் வந்து தினமும் உட்கொள்ற அளவு, அதாவது 300 கிராம் காய்கறிகள் சாப்பிடணும், 100 கிராம் பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதனுடைய அளவும் நம்மளால அதிகரிக்க முடியும். அப்புறம் நஞ்சில்லா உணவு தான் ரொம்ப முக்கியமானது, அதாவது இப்ப நம்ம கடையில வாங்கும் போது அது மருந்து அடிச்சாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் நம்ம சாப்பிடுறோம், மெயினா கீரைகள் அப்படின்னு பயத்தோட நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை, நம்ம காய்கறிகள் நம்ம வந்து நம்ம தோட்டத்துல இருந்து எடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும், நஞ்சில்லாதாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அப்புறம் அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கள் இப்ப ஊர்ல வந்து தவசி கீரை அப்படின்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மாதிரியான அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் நம்ம வளர்க்கலாம், தவசி கீரை வளர்க்கலாம், சக்கரவர்த்தி கீரை வளர்க்கலாம். தவசி கீரைன்றது மல்டி விட்டமின், எப்படி நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது மல்டி விட்டமின் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது வந்து சரியாகும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி வந்து தவசி கீரை அப்படிங்கறது வந்து மல்டி விட்டமின் கிரீன், அதனாலதான் நிறைய விட்டமின்ஸ் அதுல இருக்கு. அது மாதிரி இந்த பசலக்கீரை, அந்த சிகப்பு கலர்ல கீரை இருக்கும், படர தன்மை கொண்டது, அதுவும் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம காமனா மார்க்கெட்ல கிடைக்காது. சோ அந்த மாதிரி அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் நம்ம வளர்க்கலாம் சார்.
0: நீங்க சொல்லும் போதே வந்து ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். இட தேர்வு அது ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கும் போது நமக்கு என்ன இடம் இருக்கு, அந்த இடத்துக்கான சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குது, பக்கத்துல எல்லாம் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல தோட்டமே இருக்காது, ஆனா மாடி இருக்கும், மாடி சும்மா தான் இருக்கும், அதுல ஏதாவது தோட்டம் போடலாம். இந்த மாதிரி அந்த இட தேர்வு அது எப்படி நம்ம முடிவு பண்றது, அது சம்பந்தமா சொல்லுங்களேன்.
1: நம்ம வீட்டை சுத்தி இப்ப நம்ம பில்டிங் கட்டியிருக்கிறோம், இப்ப நம்ம காய்கறிகள் போடுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அடி உள்ளதாவது நல்ல மண்ணா இருக்கணும். அதுல வந்து ரொம்ப முக்கியமானது இப்ப வீட்டை சுத்தி இருக்குது அந்த இடம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஏன்னா நிழல்ல இருக்கும் போது அந்த செடிக்கான சூரிய வெளிச்சம் அதெல்லாம் தேவை இருந்தாதான் வந்து பூ பூக்கும் காய்க்கும். ஈவன் பூ பூத்துட்டா கூட காய்க்கணும் அப்படின்னா நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கணும். அப்புறம் தண்ணி வசதி இருக்கிறதா இருக்கணும். இப்ப நீங்க பக்கத்துல பைப் வச்சிருக்கலாம், இந்த வீட்டுக்கு வெளியில பைப் போட்டிருப்பீங்க, அங்கிருந்து ரோஸ் கேன்லயோ இல்ல அதுலயோ வந்து கொண்டு வர மாதிரி தண்ணி வசதி இருக்கணும். இது ரெண்டும் முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல சில பயிர்கள் இப்ப வந்து வல்லாரைக்கு வந்து நீங்க வெயில வைக்க கூடாது, அது வல்லாரை நிழல்ல இருக்கணும். சோ நிழல்ல இருக்கிற மாதிரி செடிகள் வந்து அந்த பில்டிங் உடைய நிழல் இருக்கிற மாதிரி இடத்துல அந்த மாதிரி செடிகள் வச்சுட்டு மத்ததுல வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் வளர்த்துக்கலாம். அதுல இருக்கிறதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி சதுர வடிவிலையோ இல்ல செவக வடிவத்திலேயோ நம்ம அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளர பாத்தி போட்டு நம்ம செடி வளர்க்கலாங்க. அதாவது வீட்டை சுத்தி இடம் இருந்தது அப்படின்னா மாடியில வந்து இடம் இருக்கு அப்படின்னா மாடி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், தோட்டம் போடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாடியில செடி வளர்க்கும் போது இன்னொன்னு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆணி வேர் தொகுப்பு, அதாவது வேர் தொகுப்பு நிறைய உள்ள செடிகள் நம்மளால வளர்க்க முடியாது. சின்ன சின்ன வேர் உள்ள செடிகள், அதாவது தக்காளி, மிளகா, கத்திரிக்காய் இந்த மாதிரி செடிகள், சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து மாடியில நம்ம வளர்க்கலாம்.
0: இப்ப ஊட்டச்சத்து அதிகமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன செடிகளை வந்து நம்மளுடைய வீட்டு தோட்டத்துல நம்ம வளர்க்கலாம், இப்ப பழ வகைகளா இருக்கட்டும் இல்ல காய்கறி வகைகளா இருக்கட்டும், இதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
1: இப்ப கால்சியம் சத்து நிறைய வேணுங்கன்னா கீரை வகைகள், கீரைகளை வந்து சக்கரவர்த்தி கீரை, முருங்கைக்கீரை அது நம்ம வளர்க்கலாம். அப்புறம் தவசிக்கீரை, தவசிக்கீரை மல்டி விட்டமின் கிரீன் நம்ம முதல்ல பார்த்தோம், தவசிக்கீரை நம்ம வளர்க்கலாம். கறிவேப்பிலை பயிர் செய்யலாம், புளிச்சக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி, தண்டுக்கீரை, வெந்தயக்கீரை, கொத்தமல்லி,

0: புதினா, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி கீரைகள் வந்து நம்ம வளர்க்கலாங்க சார். கால்சியம் சத்துக்கு, விட்டமின் ஏ சத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கீரைகள் எல்லாத்துலயும் வந்து விட்டமின் ஏ சத்து இருக்குது. அது இல்லாம நிறைய இடம் இருக்கு, வீட்டை சுத்தி நிறைய இடம் இருக்குன்னா மாமரம் வளர்க்கலாம். அதாவது செடி பெருசாகாத அளவுக்கு சின்ன சின்ன குட்டை ரகங்கள்லாம் இருக்குது, அந்த ரகங்கள் வளர்க்கலாம். அப்படியும் இல்ல, நமக்கு அவ்வளவு இடம் இல்லை அப்படின்னா பப்பாளி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கேரட், கேரட் வந்து இப்போ இந்த காலத்துல, அதாவது செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்துல வந்து கேரட் நம்ம எல்லா இடத்துலயுமே பயிர் செய்யலாம். அப்புறம் விட்டமின் சி சத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அம்லா, அதாவது நெல்லிக்காய், திர நெல்லிக்காய், அறநெல்லிக்காய், அது ரெண்டுமே நம்ம வளர்க்கலாம். அப்புறம் வெஸ்ட் இண்டியன் செரி, வெஸ்ட் இண்டியன் செரியில தான் வந்து இருக்கிற காய்கறி பழங்கள்லயே வந்து விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது, வெஸ்ட் இண்டியன் செரியும் நம்ம வளர்க்கலாம். அது இல்லாம கோவா கொய்யா பழம் வந்து விட்டமின் சி சத்து உள்ளது, எலுமிச்சை சி சத்து உள்ளது. அப்புறம் அயன் சத்துக்கு ரொம்ப முக்கியமானது கலாக்காய். கலாக்காய் வந்து முன்னதுல எல்லாம் இந்த ஊறுகாய் போடுறதுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பேரிச்சம்பழத்தை விட கலாக்காயில இரும்பு சத்து அதிகமா உள்ளது. பேரிச்சம்பழத்துல 10 மில்லிகிராம் இருக்கு, இதுல வந்து 39 மில்லிகிராம் இருக்கு. அதாவது காய்ந்த கலாக்காயில 4 மடங்கு அதிகமா இருக்கு. அதுல ரெண்டு டைப் இருக்கு, புளிப்பு டைப் இருக்கு, இனிப்பு டைப் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே நம்ம வீட்டுல வளர்க்கலாம். அப்புறம் பாரம்பரியமா வந்து சுண்டக்காய், சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது, இரும்பு சத்து உள்ளது, குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு குடற்புழு இருக்கிறதுக்கு அந்த சுண்டக்காயும் வந்து சிறந்த மருந்தா இருக்கு. அந்த காயை அப்படியே செஞ்சு கொடுக்கலாம், இல்ல காயை வச்சு பொடி செஞ்சு சாதத்துல கலந்தும் கொடுக்கலாம். அது இல்லாம அகத்திக்கீரை, வாழை, மாதுளை, மாதுளையில வந்து பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. இப்ப ரீசெண்டா வந்து எல்லாரும் பாத்திருப்பீங்க டிராகன் பழம், டிராகன் பழமும் நம்ம வந்து வீட்டுல வளர்க்கலாம். அதாவது சிகப்பு பொன்னாங்கண்ணி, அப்புறம் சிகப்பு கலர்ல இருக்கிற பசலைக்கீரை, இதெல்லாமே ரொம்ப நல்லது. இது இல்லாம தக்காளி, மிளகாய், முட்டைக்கோசு, பூக்கோசு, அது காலிஃபிளவர், வெங்காயம், இதெல்லாமே நம்ம வந்து வீட்டு தோட்டத்துல வளர்க்கலாம். இப்ப நம்ம வீட்டு தோட்டம் எப்படி அமைக்கிறோம் அப்படின்னா சதுர வடிவத்திலயோ இல்ல செவக வடிவத்திலயோ நம்ம பிரிச்சிருக்கோம். நடுப்புற வந்து பாதை அமைக்கணும், சுத்தியும் பாதை அமைக்கணும். பாதை அமைச்சிட்டு அந்த சுத்தி உள்ள இடங்கள்ல வேலி போட்டுட்டு அந்த வேலியில கொடி வகைகளான பாவக்காய், புடலங்காய், சுரக்காய் அந்த மாதிரி வந்து நம்ம வளர்க்கலாம். அப்புறம் உள்ள பகுதியில பாதையை விட்டுட்டு மீதி இருக்கிறத சின்ன சின்ன பிரிச்சுட்டு பாதி வந்து கீரை வகைகளும், பாதியில வந்து தக்காளி, வெண்டை, மிளகாய், கொத்தவரை, செடி அவரை அந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வளர்க்கலாம். அது புதினா, பொன்னாங்கண்ணி எல்லாம் வந்து கரையோரத்துல, பூண்டு, வெங்காயம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரையோரத்துல வைக்கலாம். சுண்டக்காயும் கத்திரியும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டு கட்டி அந்த என்ன ரகம் வேணுமோ அந்த ரகத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதையும் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சுக்கிட்டா அதுல இருந்து நமக்கு கண்டினியூஸா காய் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம பண்ணும்போது இல்ல முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்ப தக்காளி, வெண்டை இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு வீட்டுக்கு 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரே நாள்ல 4 கிலோ வர மாதிரி அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு, இன்னைக்கு வந்து ஒரு 2 கரையில வந்து விதை போடுறது, அப்புறம் 1 வாரம் கழிச்சு 2 கரையில விதை போடுறது, அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கண்டினியூஸா காய் வந்துகிட்டு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். நம்ம மார்க்கெட்ல வாங்க தேவையில்லை, எல்லா விதமான ஊட்டச்சத்து உள்ள காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்தே எடுத்துக்கலாம் சார்.
1: இப்போ நீங்கள் காய்கறி தோட்டம் வளர்க்குறத பற்றிலாம் சொல்லிட்டீங்க, ஆனால் இதில் வந்து நம்ம நீர் பாய்ச்சறது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா பல இடங்களில் வந்து தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்குது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப தேங்கிட்டினாலும் காய்கறி பயிர்கள்லாம் வந்து வேர் அழிக்கிடும். அப்போ அந்த நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுலேயும் மாடி தோட்டத்தில் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வந்து மாடியில் வந்து தண்ணி இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா பில்டிங்கே ஆபத்தாயிடும். இது சம்பந்தமாலாம் செய்திகளை சொல்லுங்களேன்.
0: ஃபர்ஸ்ட் இப்ப வீட்டை சுத்தி உள்ள இடங்கள்ல நம்மளுக்கு வந்து செடிகள் எல்லாம் போட்டிருக்கோம், பாத்தி போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்க தினமும் தண்ணி விட்டு, தண்ணி தேங்கி இருந்தாலும் பூ வந்து பூத்திருக்கும் பட் காயாகாது, பூ கொட்டிரும், நிறைய தேங்கி நிக்க கூடாது. அதனாலதான் தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு களிமண்ணா இருந்துச்சுன்னா அதுல மணல் சேர்த்துக்கணும் அப்படின்னு முதலே நம்ம பார்த்தோம். மணல் சேர்த்துக்கணும்னா தண்ணி நிக்காது, தண்ணி வடிஞ்சிரும், சோ அந்த மாதிரி இருக்கும். மழை காலத்திலயும் தண்ணி நிக்காது, வடிஞ்சிரும். இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு வந்து இப்ப தண்ணி வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு காஞ்சிருது, மணலா இருக்குது நம்ம இடம் அப்படின்னா நீங்க அதுல வந்து கொஞ்சம் நிறைய செம்மண் சேர்த்துட்டீங்கனாலும் சீக்கிரம் காயாது செம்மண். இன்னும் நம்மளுக்கு இன்னும் நல்லதா தண்ணி தேக்கி வைக்கணும் அப்படின்னா தென்னைநார் கழிவு, நல்ல மக்கிய தென்னைநார் கழிவு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் தண்ணியை வந்து அது உறிஞ்சு வச்சுக்கும், ரொம்ப சீக்கிரம் காயாது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒரு செடி இப்ப தக்காளி போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தினம் தண்ணி விட தேவையில்லை, 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டா போதும். காலநிலைக்கு ஏற்ப இப்ப வெயில் காலங்கள்னா கொஞ்சம் அடிக்கடி தண்ணி விடணும், மழை காலங்கள்லாம் தண்ணி விட தேவையில்லை. அதுவே வந்து கொஞ்சம் குளிர்காலத்துல அப்படின்னா கொஞ்சம் 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டா போதும். அதே மாதிரி மாடி தோட்டத்துல வந்து நம்ம நீர் பாய்ச்சது ரொம்ப முக்கியம்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உர நிர்வாகம், அதுவும் குறிப்பா வந்து நாமளே வளர்க்கக்கூடிய இதா இருந்ததுன்னா அதுக்கு தேவையான வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உரங்கள் அங்க இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய உரங்களை நம்ம அப்பப்ப மாத்திட்டே இருக்கணும். அதுவும் மாடி தோட்டம்னா வந்து ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்கு ஒரு தடையாவது நம்ம மண்ணை கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழல்லாம் இருக்கு. இந்த உர நிர்வாகம் அது ரொம்ப அதிகமாகவும் உரத்த போட்டோம்னா பயிர் வந்து அந்த அளவுக்கு தாங்காது, அதையும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: வீட்டு தோட்டத்துல வந்து உர நிர்வாகம் அப்படிங்கறது முதல்ல வந்து அந்த நேச்சுரலா உள்ள மண்ணுல இல்ல நம்ம குடுக்கறதுல இருந்து எடுத்துக்கிற மாதிரியானதுதான் நம்ம சொல்றோம். அதுல நிறைய ரசாயன உரங்கள் நம்ம பரிந்துரை செய்யறது இல்ல. சோ அப்ப நேச்சுரலா நம்மளுக்கு வரணும் அப்படின்னா செம்மண்ல இருந்தே சத்துக்கள் எடுத்துக்கும். அதுக்கும் போக வந்து மக்கிய தொழு உரம் போடலாம், வெர்மி கம்போஸ்ட்

0: மண்புழு உரம் போடலாம், மக்கிய தென்னை நார் கழிவு போடலாம். இந்த மாதிரி எல்லாம் போடும் போது அதுல இருக்கிற சத்துக்களே போதுமானது. அதுவும் அவங்களுக்கு பத்தல அப்படின்னா குறைந்த அளவு உரங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுல மாடி தோட்டத்துல வந்து நம்ம பயிர் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தென்னை நார் கழிவு, தென்னை நார் கழிவு நல்லா மக்கி போனது அதைதான் வந்து அந்த செங்கல் வடிவத்துல பிரிக்ஸ் சொல்றது. அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அதுல வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி உயிர் உரங்கள், பூஞ்சான குள்ளிகள் அதெல்லாத்தையும் கலந்துட்டு வேப்பமுன்னாக்கெல்லாம் கலக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியாவும் இருக்கும், வேர் முடிச்சுகள் அதாவது நூற்புழுக்கள் அந்த மாதிரி வராத மாதிரி இருக்கும், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியோட செடிகள் இருக்கும், நோய்கள் கட்டுப்படுத்தலாம்.
1: இவ்வளவு நேரம் வந்து ஊட்டச்சத்து வீட்டு தோட்டம் இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க. நமது நேயர்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும். நன்றி மேடம்.
0: நன்றிங்க சார்.
2: இதுவரை ஊட்டச்சத்துக்கான வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து முனைவர் ஆர் நீலாவதி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: டைம் வர ஆயிடுச்சு. சரி, இந்த காஃபி, இது வந்து நாட்டு மாட்டுல போட்ட காஃபி, இயற்கையில விளைஞ்ச கத்திரிக்காய் வச்சு பஜ்ஜி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல.
4: அப்போ நாட்டு மாட்டு பாலும் பஜ்ஜியுமா? சூப்பர் சூப்பர். அப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர் தான்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
6: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
6: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
6: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டைய வாங்குறேன்.
5: நீ கில்லாடிதான் போ.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
10: நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 138வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்துக் கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனைதான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர்

நவம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு 10 காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர்
எஸ்இ டாட்

census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், sensus.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும், உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும், உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும், பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000+ மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர், மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாள் அன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடி

கேரளாவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை, மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது, மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்திக் கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2 வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே
சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு

கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான சிரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்க தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும் போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவையனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000க்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே
தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்

எடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்பு திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல் நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கடிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள்.
ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீ

வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக்குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகியிருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கரிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் எனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின்
ஒரு

0: சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000 மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்ற கருப்பொருளில் அகில இந்திய மகளிர் மாநாட்டின் தலைவர் குர்ஷித் கவுர் அவர்கள் பங்கேற்ற த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:21:37. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்துதே வானம். இரவு அமைதியாக இருக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே எப்பவும் ஏதோ ஒரு நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நினைவு

உங்களோடு சேர்ந்து பயணிக்க சில இசைப்பாடல்களும் சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் நாம் ஒரு பாடல் கேட்கலாம். மூடுபனி திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. யேசுதாஸ்.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் எஃப்எம் பிரைன் போல. இசைங்கிறது நம்ம காதுக்கு மட்டும் கிடையாது, சில நேரங்களில் அது நம்ம மனசுக்குள்ளே இறங்கி நம்ம நினைவுகளையும் கனவுகளையும் மெதுவாக வருடி சொல்லும். இந்த இசையே உயிராகி மனமே ராகமாகி இனிமே

தேன் சிந்துதேவானம் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் பிரெயின் போல. ஈரமான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். கோடையின் வெப்பத்தை கூட மறக்க வைக்கும் குளிர்தென்றல் போன்ற ஒரு சின்ன பாடல். அது நமக்கு கொடுக்குற ஞாபகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் எரிச்சலாக இருந்தாலும் காலையிலேருந்து ஒரு டென்ஷனாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்துடும்.

அந்த பாடலில் இருக்கிற வரிகளோ இல்லை மியூசிக்கோ ஒரு நினைவுகளுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம். அந்த பாடல்களில் ஏதோ ஒரு இடத்த பற்றி பாடியிருந்தாலோ, குளிர்தண்டலை பற்றியோ இல்லை பூக்களை பற்றியோ பாடினாலோ, அப்படியே கேட்டுக்கிட்டு நைட்டில் நம்ம தூங்கும்போது அதை நம்மளை அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடலை கேட்கலாம், பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் இருந்து.

கோடைக்கால காற்றும் குளிர்தென்றலும் இளமாலை பூக்களும் இசையோடு நம்ம ஒரு மனசில் ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சிட்டு போயிடுச்சு இல்லையா? சரி, இந்த இரவு நேரத்தில் நிறையா தாலாட்டு கேட்போம். ஆனால் இங்கே இந்த ரோஜாவே தாலாட்டுற மாதிரி ஒரு பாட்டு வருது, நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம் நம்ம எஃப்எம் பிரெயின் போவின் தேன் சந்து தேவானம் நிகழ்ச்சியில்.

நேரம் 10:42 20 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்ருக்கீங்க தேன் சந்து தேவானம். இளமை அது வீசும் பூங்காற்று மாதிரிங்க, அது வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஆனால் அது விட்டு போகிற நினைவுகள் மட்டும் நம்மளால் எப்போவுமே மறக்க முடியாது. ஒரு பொழுது தோன்றிய ஆசை, ஒரு நொடியில் மலர்ந்த காதல், அதற்கு ஒரு இசை சேரும்போது அந்த உணர்வு ஒரு அழகான பாடலாகவே மாறிடுது. இளமை எனும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு. இளமையின் இனிமையும் மனதின் மென்மையுமான உணர்வுகளை சுமந்து வரும் ஒரு அழகான பாடலை கேட்கலாம் நம்ம தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில். பகலில் ஒரு இரவு திரைப்படத்தில் இருந்து.

அவளால் எப்பவுமே மறக்க முடியாது. ஒரு பொழுது தோன்றிய ஆசை, ஒரு நொடியில் மலர்ந்த காதல், அதற்கு ஒரு இசை சேரும்போது அந்த உணர்வு ஒரு அழகான பாடலாகவே மாறிடுது. இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. இளமையின் இனிமையும் மனதின் மென்மையுமான உணர்வுகளை சுமந்து வரும் ஒரு அழகான பாடலை கேட்கலாம் நம்ம தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில். பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து.

இந்த பாட்டோட பாடல் மாதிரி பூங்காற்று வீசியதுனால நிறைய பூக்கள் உதிர்ந்துருச்சு போல. பூக்கள் கொடியில் இருந்தாலும் சரி, உதிர்ந்து விழுந்தாலும் சரி, அது பார்க்கறதுக்கு அது அழகு தான் இல்லையா? இப்போ அந்த உதிரி பூக்கள்லேருந்து ஒரு பாடலை கேட்கலாமா?

மனசை மயிலிறகால வருடுற மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க நம்ம தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில். நிறைவா பாடல் கேட்கலாம். உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து வரும் பாடலோட தேன் சிந்து தேவானம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வெறி நாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கறவை மாடு வளர்ப்பில் தீவன செலவை குறைப்பது குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமலை அழியும் நம் பூமி தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களம். கரத்தை குறித்து பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ ஃபேஷியல் பால்சி எனும் முகவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலை இணைகிறார் ஆர் ஜே விமல்ராஜ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 பலமான பாரதம் விபிஜி ராம்ஜி. விப்சிட் பாரத் கேரண்டி ரோகர் அஜிதா மிஷின். கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். 11:35 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் வெறிநாய் கடி என்றும் ரேபிஸ் நோய் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி பொது மருத்துவத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி.

டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரூலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலை இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் அஞ்சல் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும், பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அம்ரித் பூஷன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் செட் 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 2019 பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் இன் 2025 ஆர் போல்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி டுவோர்ட்ஸ் டெரரிசம். த பிரைம் மினிஸ்டர் வாஸ் அட்ரெஸிங் த நேஷன் இன் ஹிஸ் மன் கி பாத் ப்ரோக்ராம் ஆன் ஆகாஷ்வாணி டுடே. மிஸ்டர் மோடி செட் இந்தியா வில் மார்க் த 10th அனிவர்சரி ஆஃப் த கிராஸ் போர்டர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டுமாரோ. ஸ்பீக்கிங் அபவுட் சென்சஸ் 2027, மிஸ்டர் மோடி அர்ஜ்ட் பீப்புள் டு பார்ட்டிசிபேட் இன் த டிரைவ் அண்ட் யூஸ் செல்ஃப் இம்யூனரேஷன் facility.
1: देश के सभी राज्यों और केंद्र शासित प्रदेशों में इसका पहला चरण लगभग पूरा हो चुका है. 32 करोड़ से अधिक परिवारों की जानकारी दर्ज की जा चुकी है. जनगणना हम सबका राष्ट्रीय दायित्व है. जनगणना के लिए अपनी जानकारी स्वयं दर्ज करने की ये सुविधा बहुत आसान है. मोबाइल से ही जानकारी दर्ज करा सकते हैं. ये सुविधा 16 भाषाओं में उपलब्ध है.
0: Mr. Modi also called for greater public participation in cleanliness drives ahead of the birth anniversary of Father of the Nation, Mahatma Gandhi, on 2nd October. Prime Minister Modi said millions of young people have pledged to stay away from drugs under the Nasha Mukt Yuva Abhiyan. He called for collective efforts to build a drug-free youth while announcing health checkups and meditation camps as part of the 100-week campaign. Defense Minister Rajnath Singh has said India seeks global stability but not at the cost of its strategic autonomy. Mr. Singh was addressing a defense conclave in New Delhi today. He said India does not seek to occupy the territory of any country but will take all necessary measures to protect its security and strategic autonomy if threatened. He said as long as a neighboring country continues to support terrorism, India is entitled to take all necessary measures against it. Union Home and Cooperation Minister Amit Shah flagged off the country's first LNG-powered train from Sabarmati Station in Gujarat today, marking railway's shift towards cleaner energy. The train uses a dual-fuel system powered by diesel and liquefied natural gas. The initiative is being seen as a step towards greener rail transport and India's net-zero carbon.

நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.